இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

தாய்த்திரு நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழ்ந்து வரும் நமது இசை கலைஞர்கள், இசை படைப்பாளர்கள் அனைவரும் தமது ஒத்துழைப்பால் இந்த வானொலியை வளப்படுத்த வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

அதுவும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வு.

அன்பு கொண்ட மனித உள்ளமே, அடுத்த மண்ணின் வாழ்வை எண்ணுமே. இந்த உலகிலே பிறந்ததெல்லாமே எங்கள் வாழ்வின் உயர்வுக்காகவே. இந்த நாடு எங்கள் பூமியே, இரண்டு இனம் வாழும் சோலையே, நாளை வாழ்விலே

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

0: உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம்.
1: இது சிட்டி ஆர்சி ரேடியோ.

மல்லித்த நிலா இல்லை வானத்திலே நீல விழிகள் என் உள்ளத்திலே நினைவினத்திலே கோடிட்ட உருவம் நனவினில் காணவில்லை

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசை கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ ஸ்லான் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சீதே ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், கார்பிளேயிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

தமிழ் இசையின் தருணம். இது செலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி saloonradiocanada@gmail.com.

இது சீத்த ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல உணர்வும்.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRCA வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

www.salonradiocanada.com. நீங்கள் மைட்யூன் ரேடியோ ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், கார்ப்ளேயிலும் எங்களை கேட்கலாம். யூ ஆர் லிசனிங் டு CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

இருக்கையில்லே கால் பூமி இல்லை இல்ல பறக்குதடி நீ விழி வழியே.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசை கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இது சீத்த ஆர்சி ரேடியோ. நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிடிஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

0: உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம்
1: இது.

நீங்கள் எங்களை கேட்கலாம் www.salonradiocanada.com. நீங்கள் மைட்யூன் ரேடியோ ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், கார்ப்ளேயிலும் எங்களை கேட்கலாம். யூ ஆர் லிசனிங் டு CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune ரேடியோ ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், கார்பிளேயிலும் எங்களை கேட்கலாம். யூ ஆர் லிசனிங் டு CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத் தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.
1: நான்கு தசாப்த காலங்களுக்கும் மேலாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் ஓர் ஒலிபரப்பாளராக திகழ்ந்து வரும் ஜே கிருஷ்ணா வானொலி நாடக கலைஞராக மாத்திரமன்றி ஒரு மெல்லிசை பாடகராகவும் முத்திரை பதித்தவர். மெல்லிசை பாடல்களுக்கு களம் அமைத்த சந்தன மேடை என்ற நிகழ்ச்சியை திரு சந்திரமோகனை அடுத்து தயாரித்து வழங்கியவரும் இவரே. அந்த நிகழ்ச்சிகளை நடத்திய வேளையில் இசையமைப்பாளர் கே எம் ஜவாகிர் அவர்களுடன் நெருங்கி பழகியவர். அந்த நாள் நினைவுகளை இந்த வேளையில் இறை மீட்டுகிறார் திரு ஜே கிருஷ்ணா.
2: வணக்கம். ஜவாகிர் மாஸ்டர் அவரை பற்றி சொல்வதாகிறீர்கள். நான் ஒலிபரப்புத்துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. இந்த 40 வருடங்களும் நான் அவரை பார்த்து பழகியிருக்கிறேன். அருமையான மனிதர். பழகுவதற்கு வயது வித்தியாசம் பாராமல் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவருடைய இசையிலே நான் பல பாடல்களை பாடியிருக்கிறேன். பாடுபவருக்கு ஏற்ற குரல் வளம் அல்லது குரல் வளத்துக்கு ஏற்ற விதத்திலே அவர் இசையமைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். எங்களுக்கு இந்த நோட் அதற்கு மேல் பாட முடியாது என்று தெரிந்தால் அதற்கேற்ற வகையிலே இசையமைத்து பாடல்களை தெளிவாக நல்ல முறையிலே இசையமைத்தவர் ஜவாகிர் மாஸ்டர் அவர்கள். ஃபயாஸ் அவருடைய புதல்வர், ஃபயாஸ் ரத்னம் இருவரும் சேர்ந்து இசையமைத்த பல பாடல்களை நான் பாடியிருக்கிறேன். அண்ணன் அப்துல் ஹமீத் அவருடைய நெறியாழ்கையிலே அந்த பாடலை பாடியிருக்கிறேன். மீன் குஞ்சுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா, நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்பதைப் போல ஜவாகிர் மாஸ்டருடைய புதல்வர் ஃபயாஸ் இவ்வளவு திறமைசாலி என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய மகனை எதிர்கால சந்ததிக்கு தயார்படுத்தி கொடுத்தவர் ஜவாகிர் மாஸ்டர் அவர்கள். அவருடைய ஏராளமான பாடல்கள் என்றும் நாங்கள் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே மெல்லிசை பாடல்கள் வரிசையிலே ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அத்தனை பாடல்களும் எந்த ஒரு கலப்பில்லாத, எந்த ஒரு கலப்பில்லை, இதையும் நகலாக அவர் செய்து அதை கொப்பி அடித்து பாடலை இசையமைப்பது அவருடைய வழக்கம் அல்ல. தனக்கென்று ஒரு தனிப்பாணி வைத்திருக்கிறார். அந்த பாணியிலே இசையமைத்த ஒரு நல்ல மனிதர் ஜவாகிர் மாஸ்டர். அவர் படைத்து வைத்த பாடல்கள் என்றும் ஒலித்து கொண்டிருக்கின்றன, இனிவரும் காலங்களிலும் ஒலிக்கும், அவருடைய பெயரை பறைசாற்றி கொண்டிருக்கும் என்று இந்த வேளையிலே நினைவுபடுத்தி கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இலங்கை வானொலியின் நாடக தந்தையாக போற்றப்பட்ட கலாஜோதி சானா சண்முகநாதன் அவர்களின் புதல்வர், கனடாவில் தொலைக்காட்சி துறையின் முன்னோடி, கனடா தமிழ் பண்பலை வானொலிகளின் சந்தைப்படுத்தல் முகாமையாளராக திகழ்ந்தவர், தற்பொழுது ஐபிசி தமிழ் ஊடகத்தின் கனடாவுக்கான சந்தைப்படுத்தல் இயக்குநராக பணியாற்றி வருகின்றார் ராகுலன் சண்முகநாதன் அவர்கள். தமது தந்தையாருடன் கலைப்பணியாற்றிய இசையமைப்பாளர் கே எம் ஜவாகிர் அவர்களுடன் நேரடியான தொடர்பை கொண்டிருந்தவர். தற்பொழுது இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை கனடாவாழ் தமிழ் மக்கள் தொலைக்காட்சி வழியாக பார்ப்பதற்கும் வழிவகுத்திருப்பவர் ராகுலன் சண்முகநாதன் அவர்கள். இப்பொழுது கே எம் ஜவாகிர் அவர்களின் நினைவுகளை மீட்டுகிறார்.
3: கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் இறந்த செய்தி இசைப்பிரியர்கள் எல்லாருக்கும் ஒரு மன கஷ்டமாக இருக்கும்ன்றதில் ஒரு சந்தேகம் இல்லை. முதல் கண் அவரின் குடும்பத்திற்கும், அவருடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள், அவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இசைப்பிரியர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். எனக்கு ஞாபகம் இருக்குது, இவர் என்னுடைய அப்பா நண்பரும் கூட. நான் சிறுவயர் இருக்கும்போது இவரை நான் 2-3 தடவை நான் சந்திச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். மற்றது இவருடைய படங்களுக்கு இவர் இசையமைத்திருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். நாங்கள் சின்னதில் இருக்க தோட்டக்காரி என்ற படம் முதலாவது வந்த இடத்துல இவர் தான் இசையமைத்திருக்கிறார். மற்றது தமிழ் சிங்கள வேறு படங்களுக்கும் இவர் செய்திருக்கிறார். இவர் வந்து நிறைய இசை ஆர்வமுள்ள ஆக்களை ஊக்கம் கொடுத்து அவர் இசையால் எல்லாரையும் மகிழ்வித்திருக்கிறார். கனடாவில் அவருடைய மகன் இருக்கிறார் ஃபயாஸ், என்னுடைய நண்பரும் கூட. ஃபயாஸ் வந்து இங்கே கனடாவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளராக இருக்கிறார். எல்லா வாத்தியங்களும் வாசிக்கக்கூடியவர் என்பது எனக்கும் தெரியும். நான் வேறு மீடியாவுக்கு வேலை செய்யும் பொழுது பெரிய பெரிய தென்னிந்திய திரைப்பட பாடல்கள் இங்கே வந்திருந்த டைமில் வந்து இவர் வந்து இசைத்திருக்கிறார். இப்போ இப்போ நான் இருக்கிற மீடியாவில் கூட இவர் பெரும் பங்காற்றுறார் என்று எனக்கு தெரியும். எனக்கு மேலே இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்னென்னு சொன்னால், அவருடைய அவர் அழிந்தாலும் அவருடைய இசைத்துறை அழியவில்லை என்று தான் நான் சொல்வேன். எனிவேஸ், உங்கள் எல்லோருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். என்னுடைய பேர் ராகுலன். தேங்க்யூ. பாய் நவ்.
1: கே எம் சபாகர் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கனேடிய மண்ணில் பிறந்த இளைய தலைமுறை கலைஞர்களை ஒன்றிணைத்து அக்னி எனும் பெயரில் மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு இசைக்குழுவை உருவாக்கி வழிநடத்தி வருகின்றவர் திருமதி சில்வியா பிரான்சிஸ் அவர்கள். இதோ கலாபூஷணம் கே எம் ஜபாகிர் அவர்களை மான் பேற்றுவதற்காக ஜபாகிர் மாஸ்டரது இசையமைப்பில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற ஒரு பொப்பிசை பாடல் இங்கே வழங்குகிறார்கள் அக்னி இசைக்குழுவினர். இந்த பாடலை ஜபாகிர் மாஸ்டரின் இசையில் முன்பு பாடியவர் மறைந்த பொப்பிசை திலகம் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள். பாடல் வரிகளை இயற்றியவர் ஈழத்திரத்தினம் அவர்கள். அந்த பாடலை

இலங்கையில் தோட்டக்காரை திரைப்படத்திற்கு கே எம் ஜவாகிர் அவர்கள் இசையமைத்த வேளை அவருக்கு மெண்டலின் இசைத்தவர் இசைக்கலைஞர் ஆண்டனி அவர்கள். அவரது தலைமகன் ஆண்டனி சுரேந்திரா. பெரும்பான்மை இனமும் மதித்து போற்றும் ஒரு மாபெரும் இசைக்கலைஞராக திகழ்ந்து வருகிறார். சர்வதேச புகழ்பெற்ற சக்தி இசைக்குழுவை இயக்கி வருகிறார். தனது இளமை காலம் முதல் தன் தந்தைக்கு அடுத்த நிலையில் ஒரு இசை தந்தையாக மதித்து போற்றும் கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்கள் பற்றிய நினைவுகளுடன் ஆண்டனி சுரேந்திரா அவர்கள்.

இது இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதலாவது தமிழ் திரைப்படத்தில் பாட்டு. இதில் என்ன எனக்கு விசேஷம்னா, இந்த பாட்டில் வர மேண்டலின் பீஸ் எங்கள் அப்பா வாசல் என் ஆந்தனி மாஸ்டர் என் ஆந்தனியும் சொல்லுவாங்க அவர். அதை விட என்ன விசேஷம்னா, இதுக்கு மியூசிக் பண்ணது கேஎம் ஜவாயர் மாஸ்டர். அந்த காலத்தில் வந்து சிங்கள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அப்போ அந்த சிங்கள ஃபிலிம்ஸுக்கு கூட இந்தியாவிலேருந்து நிறைய மியூசிக் டிரெக்டர்ஸ் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி, டிஆர்

0: பாப்பா, சஜாத் ஹுசேன், ஏம் ராஜா, அவங்கெல்லாம் நிறைய சிங்கள படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே தயாரிக்கப்பட்ட சிங்கள படங்களுக்கே அது இந்தியாவிலிருந்து மியூசிக் பண்ணி கொண்டிருந்த காலத்தில், இங்கே தயாரிக்கப்பட்ட முதலாவது தமிழ் படத்துக்கு இந்த ஜவாயர் மாஸ்டரை இந்த படத்துக்கு மியூசிக் டிரெக்டரை அடிக்கிறதுக்கு அந்த ப்ரொடியூசர்ஸ் டிரெக்டர்ஸ் எவ்வளவு மாஸ்டர் மேலே இருந்த நம்பிக்கை, அவருடைய திறமை மேலே இருந்த நம்பிக்கை தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. முதலாவது தமிழ் படத்துக்கு இப்படி ஒரு சேலஞ்ச் எடுத்தது, இது மாஸ்டர் மேலே இருக்கிற அந்த மாஸ்டர் திறமை மேலே இருக்கிற நம்பிக்கைன்னு தான் நான் சொல்கிறேன். மாஸ்டரோட ஒர்க் பண்ணக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவரோட லைஃப்பில் அவர் மனசில் வேற ஒன்று இருக்காது, அவர் மியூசிக்கில் தான் இருப்பார். எந்த மாதிரி டைட் சுச்சுவேஷன்லையும் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார், சின்ன பிள்ளை மாதிரி. மற்றது வந்து அவர் ஒரு நாளும் காட்டிக்கொண்டது இல்லை, அவர் என்ன பண்ணியிருக்கிறார், என்ன பண்ணாருன்னு பாட்டு என்னோட ரொம்ப பேசிக்கொண்டிருப்பார். ஆனால் அப்படி ஒன்றும் எனக்கு சொன்னது இல்லை, எனக்கும் தெரியாத அவர் என்ன மியூசிக் பண்ணியிருந்தார் அந்த டைமில். இருந்தாங்க சின்னது, அப்புறம் நான் இந்த அப்பா மியூசிஷியனாக இருந்ததுக்கு எல்லா மியூசிக் டிரெக்டர்ஸ் மியூசிஷியன்ஸ் சிங்கர்ஸ் எல்லாம் வருவாங்க, அவ்வளோ நாங்கள் தேடி பார்த்தது இல்லை, அது நாங்கள் பெருசாக எடுக்க இல்லை. இப்போ தான் எங்களுக்கு தெரியுது அது இவ்வளோ பெருசு, அவங்க இவ்வளோ பெரிய டேலண்டானவங்க, அவங்களோட ஒர்க் பண்ண கிடைச்சது எனக்கு பெரிய பாக்கியன்னு. ஜவஹர் மாஸ்டரோட மகன் மூன்று பேரும் அயாஸ், வயாஸ், அனாஸ் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம் இங்கே நம்ம ஊர்லேயே வெளியூரில் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அப்புறம் தான் தெரியுது, ஏன்னா நாங்கள் ஸ்கூல் டைமில் எனக்கு ரொம்ப விருப்பம் நம்ம பாப்பிசை, அதில் வந்து ரொம்ப ஹிட் சாங்ஸ் நாங்கள் ஸ்கூலில் பாடுவோம். பார்த்தா அதில் நாங்கள் பாடியிருக்கிற நிறைய பாட்டு ஜவஹர் மாஸ்டர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒஷீலா, நத்தை என்ன உண்டி நடக்கின்றார், சீதனம் சீராகணும், அப்புறம் எவ்வளோ பாட்டு. ஓ, அப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஓ இது மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு, இவராக பண்ணியிருக்காரு, இவரோட தான் நான் இவ்வளோ காலம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஒர்க் பண்ணுறேன்னு. இனி அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் மியூசிக் டிரெக்டரோட ஒர்க் பண்ண கிடைச்சது எனக்கு ரொம்ப பாக்கியம், அதை நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். ஜவஹர் மாஸ்டர் செய்த அவரோட கம்போசிஷன் அது எந்த நாளுமே நிலைச்சி நிற்கும், அவரோட பேர் நிலைச்சி நிற்கும், அவரோட ஹிஸ்ட்ரியில் நிலைச்சி நிற்கும். ஏன்னா கடவுளுக்கு நன்றி தெரிவிப்பேன், அந்த மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் மியூசிஷியன்ஸோடு எனக்கு ஒர்க் பண்ணி கிடைச்சது.
1: இலங்கையின் முதலாவது தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் கே எம் ஜவாஹிர் அவர்கள் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். 1962 இறுதிப் பகுதியில் வெளிவந்த தோட்டக்காரை திரைப்படத்திற்காக அந்த படத்தின் இயக்குனரும் நடிகருமான பி கிருஷ்ணகுமார் எழுதி கே எம் ஜவாஹிர் அவர்கள் இசையமைக்க அன்று ஹரோன் லாந்த்ரா மற்றும் கௌரீஸ்வரி ராஜப்பன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பினை பெற்றது. நீண்ட காலம் கழித்து 2007 கனடா நாட்டில் கலாபூஷணம் கே எம் ஜவாஹிர் அவர்களது மான்பேற்றல் கொண்டாட்டத்தில் வெளியான ஒரு நதியின் இசையொற்று இருவட்டில் இடம்பெறுவதற்காக அந்த பாடலை மீள் பதிவு செய்தபோது ஈழத்தின் மூத்த மெல்லிசை பாடகர் வி முத்தழகு, முன்னணி பாடகி நிலுக்சி பிரபா ஆகியோர் பாடினார்கள். அவர்களே இப்பொழுதும் இக வாழ்வினிலே மகிழ்வோம் என்ற தோட்டக்காரி திரைப்பட பாடலுடன். இதற்கு இப்பொழுது மீள் இசை வழங்கியிருப்போர் சூப்பர் சன்ஸ், ஃபயாஸ், ரட்னம், இரட்டியர்கள்.

0: வரதராஜன் மரியாம்பிள்ளை அவர்கள். ஏற்கனவே அச்சு ஊடகத்துறையில் பணியாற்றிய அனுபவத்துடன் இலங்கை உருபவாகினியில் 1985 ஒரு தயாரிப்பாளராக இணைந்து பணியாற்றிய காலத்திலும், பின்னர் ITN எனும் சுயாதீன தொலைக்காட்சியில் பணியாற்றிய போதும், அதன் சக்தி தொலைக்காட்சியில் ஒரு முகாமையாளராக பணியாற்றிய வேளையிலும், இசை நிகழ்ச்சிகள் பலவற்றை தயாரித்து வழங்கிய நீண்டகால அனுபவம் உடையவர். புலம்பெயர்ந்து தற்பொழுது நியூசிலாந்து நாட்டில் வாழ்ந்து வரும் காலத்திலும் கூட கலை இலக்கிய அரசியல் கட்டுரைகளை எழுதி சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு தன்னுடைய ஊடகத்துறை அனுபவத்தை புதுப்பித்து வரும் திரு வரதராஜன் மரியாம்பிள்ளை ஜவாகிர் மாஸ்டர் அவர்களுடனான தனது இனிய நினைவுகளை இறை மீட்டுகிறார்.
1: ஜவாகிர் மாஸ்டர் என்று சொல்லுகின்ற ஒரு அற்புத கலைஞரோடு வாழ்ந்த காலம், அவர் பணியாற்றிய கலையகங்களில் நாங்கள் தெரிந்த காலம், அவர் பணியாற்றியதை பார்த்த காலம் நாங்கள் பெற்ற பேறு என்று சொல்ல வேண்டும். அவரை நான் ரூபவாயினியில் பணியாற்றிய காலத்தில் கலையகத்தில் வந்து பல இசை நிகழ்ச்சிகளுக்கு இசையமைக்கின்ற பணியினை செய்ததை கண்டிருக்கின்றேன். அவர் தாம் இசையமைக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமல்ல, இளம் இசையமைப்பாளர்கள் இசையமைக்கின்ற இசை நிகழ்ச்சிகளில் வந்து அவர்களுக்கு உதவி செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன். அந்தளவு தூரத்துக்கு அவர் இசையை ரசித்தவர், இசையை விரும்பியவர், அந்த கலையை மதித்தவர் என்பதை நாங்கள் அவரிடத்தில் காணக்கூடியதாக இருந்தது. ஜவாகிர் மாஸ்டரை பொறுத்தவரையில் இலங்கை திரைப்படங்களை பற்றி பேசுவதாக இருந்தால், இலங்கை தமிழ் திரைப்படங்களை பற்றி பேசுவதாக இருந்தால், அவருடைய பெயர் முக்கியமாக பதியப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் முதலாவது தமிழ் திரைப்படத்துக்கு இசையமைத்த என்ற பெருமையை அவர் பெற்றுக்கொள்ளார். அந்த படம் வெளிவந்த காலத்திலே கேவி மகாதேவன், விஸ்வநாதன், ராமமூர்த்தி, வெங்கட்ராமன் போன்ற பிரபலமான இசைக்கலைஞர்கள் இசையமைத்த காலத்திலே ஒரு துணிந்து நின்று ஒரு திரைப்படத்தை தயாரித்த குழுவோடு இணைந்து நின்று இசையமைத்த ஒரு கலைஞன் என்ற வகையிலே இலங்கை கலைஞர்கள் மட்டுமல்ல, இலங்கை வாழ் தமிழ் ரசிகர்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்னாருடைய பிரிவிலே துயருறும் அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
0: கலாபூசணம் KM ஜவாகிர் அவர்களது குடும்ப நண்பர், இசைத்துறை ஆர்வலர், பாடகர், மருத்துவர் ஜமீல் அவர்கள் KM ஜவாகிர் அவர்களது உடல் நலன் தொடர்பாக கவனம் செலுத்தி அவருக்குரிய வைத்திய ஆலோசனைகளை வழங்கி வருகின்றவர். இனிமையான குரல் வளமும் கொண்டவர் என்பதால் ஜவாகிர் மாஸ்டரின் இசையில் பல இஸ்லாமிய கீதங்களை வானொலிக்காகவும் தொலைக்காட்சிக்காகவும் பாடிய அனுபவம் உடையவர். இப்பொழுதும் ஜவாகிர் மாஸ்டரின் குடும்பத்தினருடன் நெருக்கம் கொண்டுள்ள வைத்திய கலாநிதி ஜமீல் அவர்கள்.
2: அன்னாரது இசைத்துறை பயணத்தையும் இசைத்துறையில் அவர் ஆற்றிய சாதனைகளை பற்றியும் பேசிக்கொண்டோம். என்னை பொறுத்தவரையில் விசேஷமாக கடந்த 5 நான் அவருடன் மிகவும் நெருங்கி பழக வேண்டிய சந்தர்ப்பங்கள் பாடல்களுடன் தனிப்பட்ட முறையிலும், நான் ஒரு வைத்தியத்துறையைச் சேர்ந்தவனாக மட்டுமல்ல, அவர் என்னுடன் மிக மிக மிக அன்பாக பழகினார். அவரது தோற்றமும் எனது தந்தையின் தோற்றமும் கிட்டத்தட்ட சகோதரர்கள் போல் இருந்ததால், அவர் என்னை மகனாகவும் நான் அவரை தந்தையாகவும் அடிக்கடி போய் அவரை பார்த்து அவரது சுபம் பற்றி நான் அக்கறை எடுத்து நிறைய சந்தர்ப்பங்களில் நான் அவருடன் உறவாடி இருக்கிறேன். அண்மை காலமாக ரூபவாகினி, iChannel மற்றும் ஊடகங்களில் வந்த எனது இஸ்லாமிய பாடல்கள் கிட்டத்தட்ட அனைத்துக்கும் அவர்தான் இசமைத்து அழகான மெட்டுக்கள் போட்டு, அந்த வயதிலும் அவர் செய்த சாதனைகளை நான் மறக்க முடியாது. ஒரு மனைவி கூட நோகடிக்காமல் அவர் பேசும் அழகே அழகு, சிரித்தபடி அவருடைய மகன்மார்கள், எனது சகோதரர்கள் போன்றவர்கள் அவர்களும் இசைத்துறையில் பல சாதனைகளை தந்தை போல் ஆற்றிக்கொண்டு வருகின்றார்கள். நான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு தொழுகையின் போதும் அவருக்காக பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மறுமை நாள் நன்மைகளையும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து எனது சிற்றுரையை நான் முடித்துக் கொள்கிறேன்.
0: கனடாவில் ஒரு இசையமைப்பாளராக மெல்லிசை பாடல்கள் பலவற்றுக்கு இசையமைத்து சகானா இருவட்டு வெளியிட்ட பெருமைக்குரியவர் KM ஜவாகிர் அவர்களை கனடாவில் நேரடியாக சந்தித்து அவரது அனுபவங்களை கேட்டறிந்தவர். KM ஜவாகிர் அவர்களின் இசையூற்று மான்பேற்றல் நிகழ்ச்சி கனடாவில் சிறப்பாக நடைபெற உதவிகள் பல புரிந்த மோகன் சகானா கே எம் ஜவாகிர் அவர்களின் நினைவேந்தலில் தமது நினைவுகளை மீட்டுகிறார்.
3: வணக்கம். எனது இனிய நண்பன் ஃபயாஸின் தந்தையார் கே எம் ஜவாகிர் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஜவாகிர் அவர்கள் தனது 90 வயதில் இறைவனடி செய்தார். அவர் பெரிய சாதனைகளை சாத்திவிட்டு தான் போயிருக்கின்றார். நிறைய இசை ஜாம்புவாங்களை உருவாக்கி விட்டு போயிருக்கின்றார். குறிப்பாக வந்து இலங்கையில் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படத்தின் முதல் இசை அமைப்பாளராக திகழ்கின்றார். அந்த சாதனை எப்போவும் நிலைக்கும். அது மட்டுமில்லை, கிட்டத்தட்ட ஒரு 700 நாடகங்களுக்கு சமைத்து விட்டு போயிருக்கின்றார். மற்றும் கிட்டத்தட்ட ஒரு 7 சகாப்தமாக இசை ஊட்டி இசை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அவர் மறைந்தாலும் அவர் தந்த இசை மறையாது. குறிப்பாக அவர்களது 3 புதல்வர்கள் ஃபயாஸ், அனாஸ், அயாஸ் அவர்கள் மூலமாக எங்களுக்கு மிகவும் மிகவும் ஒரு நல்லொரு இசை இசை அமைப்பாளர்கள் இசை கருவி வாத்தியத்தை கையாளும் ஒரு கைதறிந்த ஒரு நிபுணர்களே எமக்கு தந்துவிட்டு போயிருக்கின்றார். அவர்கள் மூலமாகவும் அவர் தந்த இசை மூலமாகவும் அவர் என்றென்றும் அம்மோடு இருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி.
0: அன்புக்கினிய உறவுகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கே எம் ஜவாகிர் அவர்களின் இன்றைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கப் போகும் பாடலுக்கு கீபோர்ட் இசை மீட்டி பாடலை மீள் உருவாக்கம் செய்து அதனை ஒளிப்பதிவு செய்து இங்கே வழங்கியிருப்பவர் ஏசியன் செந்தூரன் அவர்கள். கலாபூசணம் கே எம் ஜவாகிர் அவர்களது பாசறையில் எத்தனையோ கலைஞர்கள் உருவாகி வளர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இளம் கலைஞர் ஒருவர் என்று வைத்திய கலாநிதியாக பரிணமித்துள்ளார். அவர்தான் கிழக்கிலங்கையைச் சேர்ந்த டாக்டர் முகமட் முபாரிஸ் அவர்கள். ஜவாகிர் மாஸ்டரின் இசையிலும் அவரது புதல்வர் ஃபயாஸ் ஜவாகிர் அவர்களது இசையிலும் வானொலி, தொலைக்காட்சி மற்றும் மேடைகள் பலவற்றிலும் பாடி புகழ் பெற்றவர் டாக்டர் முகமட் முபாரிஸ் அவர்கள். தனது நன்றி காணிக்கையாக ஜவாகிர் மாஸ்டரின் இசையில் முன்பு அல்வாய் சுந்தரம் எழுதிய பொப்பிசை பாடல், பொப்பிசை திலகம் ராமச்சந்திரன் அவர்கள் பாடிய வான நினைவில் அவளை கண்டேன் நான் என்ற பாடலை தெரிவு செய்து இன்று உங்களுக்காக வழங்குகிறார் டாக்டர் முகமட் முபாரிஸ் அவர்கள்.

0: இலங்கை வானொலியில் இஸ்லாமிய கீதங்களை பாடும் பாடகியாகவும் வானொலி நாடக கலைஞராகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர்தான் நூர்ஜான் மர்சூக். இவரது குரலில் பதிவாகிய 90% இஸ்லாமிய கீதங்களுக்கு இசையமைத்தவர் கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்களே. வானொலியில் மாத்திரமன்றி தொலைக்காட்சியிலும் இவர் பாடிய பாடல்களுக்கு முழுக்க முழுக்க இசையமைத்தவர் கே எம் ஜவாகிர் அவர்கள். இந்த நெருக்கத்திற்கு காரணம் இவர் வாழ்ந்த இல்லத்துக்கு பக்கத்தில் வாழ்ந்தவர் ஜவாகிர் மாஸ்டர் என்பதாலேயே. அவர் பார்த்திருக்க வளர்ந்த பிள்ளை இவர். எனவே இளவயது முதலே தனது இசை வாழ்வின் தந்தையாக மதித்து போற்றும் ஜவாகிர் மாஸ்டரை நன்றியோடு நினைவு கூறுகிறார் நூர்ஜான் மர்சூக் அவர்கள்.
1: அனைத்து புகழும் இறை அவனுக்கே. இந்த இசை சிற்பி செதுக்கி செப்பனிட்டு சீராக இசை உலகுக்கு அறிமுகப்படுத்திய இசை கலைஞர்கள் ஏராளம் ஏராளம். இதில் நானும் என் அருமை பேத்தி நகதியா மறையமும் உள்ளடக்கம். 1000 பாவலர்கள் படைத்திட்ட பன்மொழி பாக்களுக்கு ஏற்ற நல்ல மெட்டமைத்து மெல்லிசை என்றும் சரளகி என்றும் இஸ்லாமிய கீதங்கள் என்றும் பொப்பிசை பாடல்கள் என்றும் பலதரப்பட்ட ராகங்களால் மெருகூட்டி பரிணமிக்க வைத்த வித்தகரே, ஈழத்து சினிமாக்களுக்கும் நாடகங்களுக்கும் இசை அமைத்து பல்லாயிரம் பல்லாயிரம் ரசிக மனங்களிலும் இசையால் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் இசை அரசே, தற்பெருமை கொண்ட ஆரவாரமோ பாட்டமோ ஆணவமோ அகங்காரமோ கிஞ்சித்தும் அணுகாது கடமை கண்ணியம் பணிவு தன்னடக்க பொறுப்பு என பல நல்ல குணங்களின் மொத்த உருவமே எங்கள் ஆசான் ஜவாயிர் மாஸ்டர் அவர்கள். பொற்கிளிகளும் பொன்னாடைகளும் பட்டங்களும் பதவிகளும் விருதுகளும் அடிபடிய வைக்க முடியாத ஒரு உன்னதமான பெரும் மா மனிதர் இவர். இசை இசை இசை இறுதி மூச்சு வரை அவரோடு ஒன்றித்து வாழ்ந்தது இந்த இசை மட்டுமே. அன்னாரது இசை தாகத்தின் பிரதிபலிப்பே அவரது அருமை செல்வங்களான இசை இளவல்கள் ஃபயாஸ் அயாஸ் அனஸ். தந்தையின் பெயர் காத்து பேணி வளர்த்த அன்பு தாயின் சொல் காத்து இந்த வையகம் வாழும் வரை நிலையான பேரோடும் புகழோடும் சிறப்போடு வாழ்வார்கள். அந்த புகழ் நாமத்தோடு ஜவாஹிர் மாஸ்டர் என்ற புன்னாமமும் திக்கட்டும் ஒழித்து வியாபித்து கொண்டே இருக்கும். ஹமீதா உம்மா என்னும் அருமை மனையாளுக்கு அன்பும் ஆதரவும் பாசமும் நேசமும் கனிவும் நிறைந்த ஒரு உன்னத கணவர் அந்த பெரியார். இதுபோலவே தன் மக்கள் மூவருக்கும் மேன்மையான தந்தையாகவும் பேராசானாக இசை வழிகாட்டிய பெரும் மேதை அவர். இந்த மாசற்ற மா மனிதரையும் அன்னாரது துணைவியாராம் அமீதா உம்மா அவர்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பொருந்திக் கொள்வானாக. ஜவாயிர் மாஸ்டர் அவர்களே, உங்கள் மறுமை வாழ்வும் மிக மிக மேலானதாக அமைய இந்த பெறாமகளின் பிரார்த்தனை இது.
0: ஈழத்து மெல்லிசை வரலாற்றில் பொன் விழா காலம் காணும் பாடகி எஸ் கலாவதி அவர்கள். கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்கள் மூலமாகவே தன் இசை பயணத்தை ஆரம்பித்ததாக என்றும் நன்றியோடு நினைவு கூறுபவர். மெல்லிசை பாடல்கள் மட்டுமன்றி அனைத்து மத பக்தி பாடல்களையும் கே எம் ஜவாகிர் அவர்களின் இசையில் பாடிய பெருமைக்குரியவர். இதயத்தில் இருந்து ஊற்றெடுக்கும் கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்கள் பற்றிய நினைவுகளுடன் எஸ் கலாபதி அவர்கள்.

0: இப்பாடலுக்கு இசையமைத்தவர் கே எம் ஜவாஹிர் மாஸ்டர் அவர்கள். நானும் அவர் மூலமாகத்தான் மெல்லிசை துறையில் பாடுவதற்கு அவரால் தான் நான் முன்வந்தேன். 1969-ஆம் வருடங்களில் அரங்கேற்றம் என்ற நிகழ்ச்சி மூலமாக நான் வந்தேன்.
1: சிறு வயதில் இருக்கும் பொழுது நான் அவரை சந்தித்தேன். அவரை பற்றி சொல்லுவதாயின் மிகவும் நல்ல ஒரு மனிதர், நல்ல பண்புள்ளவர். அவருடைய மனைவியாரும் அதே போன்று நாம் சென்றால் மிகவும் அன்பாக கவனிப்பார்கள். கோபித்து பேசுவதாக இல்லை. எப்போதும் பாடும் பொழுது எனக்கு தேவையான மாதிரி சில சங்கதிகளை நான் வைத்து கொண்டாலும் அது கேட்டு பார்த்துவிட்டு பிறகு நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுவார். போதி மாதவனை பற்றி பாடியிருக்கின்றேன். அவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நமது பக்தி பாடல்களுக்கு மிகவும் அருமையாக மெட்டு போட்டுத்தருவார். அவர் மெட்டு போட்ட ஒரு பக்தி பாடலை இப்போது உங்களுக்கு பாடி காட்டுகின்றேன்.
0: வாணி கலை வாணி
1: அந்த பாடல்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் பொழுது மாஸ்டரை மறக்க முடியாது. அருமையான இசையமைப்பாளர் நம்மை விட்டு பிரிந்து சென்றதை மன வேதனைக்குரிய விடயமாக இருந்தாலும் நாம் இந்த இயற்கைக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாயின அவர் நல்ல இறைவனிடம் சேர்ந்து நல்ல இடத்துக்கு போக வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். வணக்கம்.
2: இலங்கையில் தமிழ் இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் தலைவராக விளங்கும் திரு கே மகிந்தகுமார், முன்னர் ஜவாஹிர் மாஸ்டரின் புதல்வர்கள் மூவரும் இலங்கையில் நடத்தி வந்த சூப்பர் சன்ஸ் இசைக்குழுவிலும் பாடகராக திகழ்ந்தவர். அந்த குழுவின் தலைவர் ஃபயாஸ் ஜவாஹிர் இசையில் பல மெல்லிசை பாடல்களையும் பாடியிருக்கின்றார். அத்துடன் கலாபூசணம் கே எம் ஜவாஹிர் அவர்களது இசையமைப்பிலும் பல பாடல்களை பாடிய பெருமைக்குரியவர். தாய்ப்பாசத்தை பிரதிபலிக்கும் வகையில் திரு ரட்னம் ரட்னசிங்கம் இயற்றி கே எம் ஜவாஹிர் அவர்கள் இசையமைத்த பாடலுக்கு ஃபயாஸ் ஜவாஹிர் மீள் இசை வழங்க ஜவாஹிர் மாஸ்டருக்கு தனது நன்றி காணிக்கையாக பாட வருகின்றார் கே மகிந்தகுமார்.

0: ஈழத்து நாடக வரலாற்றில் இடம் பிடித்துக் கொண்ட கலைஞர் திவ்யராஜா வைரமுத்து அவர்கள் பாடலாசிரியராக, பாடகராக, நடிகராக, திரைப்பட இயக்குநராக என்று பல்வேறு ஆளுமைகளை கொண்டிருப்பவர். 70களிலேயே கே எம் ஜவாகிர் அவர்களின் இசையமைப்பில் பாடியிருக்கிறார். இவரது 2 திரைப்படங்களுக்கு ஃபயாஸ் ஜவாகிர் இசையமைத்திருக்கின்றார். கலாபூசணம் கே எம் ஜவாகிர் அவர்கள் கனடாவுக்கு வருகை புரிந்த வேளை அவரை மான் பேற்றியவர்களில் இவரும் குறிப்பிடத்தக்க ஒரு கலைஞர். நினைவேந்தலில் திவ்யராஜா வைரமுத்து அவர்கள்.
1: ஈழத்து இசை துறையை பற்றி பேசுகின்ற எவரும் இந்த பெயரை மறந்துவிட முடியாது. ஈழத்து தமிழ் திரைப்பட இசையாக இருந்தால் என்ன, அல்லது மெல்லிசையாக இருந்தால் என்ன, அல்லது துள்ளிசையாக இருந்தால் என்ன, முப்பரிமாணங்களிலும் தன்னுடைய உயர்ந்த இசை பங்களிப்பினை வழங்கியவர், எம்மை விட்டு அண்மையில் பிரிந்து அமரராகிவிட்ட இசைக்கலைஞர், இசையமைப்பாளர் கே எம் ஜவாகர் அவர்கள். நான் 80களிலே இலங்கை வானொலியின் மெல்லிசை கலைஞராக இருந்த காலங்களிலே இவருடைய இசை அமைப்பிலும் இசை பங்களிப்பிலும் பல பாடல்களை பாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தன. அந்த பொழுதுகளில் அவருடன் நெருக்கமாக பழகும் சந்தர்ப்பங்களும் எனக்கு வாய்த்தன. பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர், எப்பொழுதும் அமைதியான சுவாபமும், அதே நேரத்திலே தன்னுடன் இணைந்து வேலை செய்கின்றவர்களுடன், கலைஞர்களுடன் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பேசுகின்ற ஒருவராகவும் அவர் இருந்திருக்கின்றார். அத்தோடு இளங்கலைஞர்களை ஊக்குவிப்பதிலே அவர் முன்னணியை வகிப்பவராகவும் நான் பார்த்திருக்கின்றேன். இசை நுணுக்கங்களையெல்லாம் மிகவும் பொறுமையோடு அவர் சொல்லிக் கொடுப்பார். நான் நினைக்கிறேன் 2005 என்று, அந்த 2005 காலத்திலே கனடிய மண்ணுக்கு அவர் தன்னுடைய துணைவியார் சகிதம் வருக தந்த பொழுது எமது கவின் கலாலயா நுண்கலைக் கல்லூரி அவரை ஆண்டு விழாவிலே அழைத்து அவருக்கு கௌரவம் செய்ததை நாங்கள் இப்பொழுது மிகவும் பெருமையாக நினைத்து பார்க்கின்றோம். தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் இசையை முறையாக சொல்லிக் கொடுத்து ஒரு மிகச்சிறந்த இசை கலைஞர்களாக இன்றைக்கு புலம்பெயர்ந்த மண்ணிலும் அவர்கள் புகழ் பெறுவதற்கு ஆதாரமாகவும் அவர் இருந்திருக்கிறார். அவருடைய நாமம் என்றும் நிலைக்கும், அவருடைய பெயர் எப்பொழுதும் பேசப்படும். எனக்கு அவர் பற்றிய இந்த நினைவை மீட்டுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த அவருடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
0: கனடாவில் இருந்து அமெரிக்கா வரை கேட்கக்கூடிய மத்திய அலை வரிசையில் கனேடிய தமிழோசை வானொலி என்ற இரவு நேர ஒலிபரப்பினை நீண்டகாலம் நடத்திய பெருமைக்குரியவர் தமிழோசை ஸ்ரீஸ்கந்தா சோமநாதன் அவர்கள். அனைத்து முன்னணி தென்னிந்திய கலைஞர்களது கலை நிகழ்ச்சிகளை முதன் முதலில் கனடாவின் பிரமாண்டமான அரங்கங்களில் நடத்திய பெருமைக்குரிய கலை நிகழ்ச்சி அமைப்பாளர். சூப்பர்சன்ஸ் இசைக்குழுவின் நிகழ்ச்சிகள் பல அரங்கம் காண களம் அமைத்தவர். கலாபூசணம் கே எம் ஜவாகிர் அவர்களுக்கு கனடாவில் மான்பேற்றும் வகையில் கவி பேரரசர் வைரமுத்து அவர்களது கரங்களால் விருது வழங்கி கௌரவித்தவர். ஜவாகிர் மாஸ்டரை பற்றிய தன் எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார் தமிழோசை ஸ்ரீஸ்கந்தா சோமநாதன் அவர்கள்.
2: அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ஈழத்து இசைவானில் இனிதே பிரகாசித்த மறைந்தும் மறையாத இசை வாய்ப்பு ஜவாகிர் அவர்கள், அவர் குறித்து சில வார்த்தைகள். ஈழத்தின் தமிழ் சினிமா, சிங்கள சினிமா மற்றும் தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் இசையால் இணைந்து காலத்தால் அழியாத இசைமொழி பொழிந்த ஜவாகிர் அவர்களின் வரலாறு ஈழத்து இசைப்பிரியர்களுக்கு என்றுமே வரப்பிரசாதமாகும். அவர் ஒருமுறை கனடா வந்தபோது அவருக்கு ஒரு இனிய பாராட்டு விழா இடம்பெற்ற போது நானும் ஒருவராக கலந்து கொண்டது எனக்கு பெருமை தருகின்றது. அவர் செய்த இசைப்பணிகளை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் அவர் மகன் ஃபயாஸ் அவர்களுக்கு நன்றி கூறி, இசை வித்தகர் ஜவாகிர் அவர்களின் புகழ் காலம் உள்ளவரை நிலைக்கட்டும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது தமிழோசை ஸ்ரீஸ்காந்தா. இனிமையான வணக்கங்களே, அன்புள்ளங்களே.
0: ஓர் இசை குடும்பத்தில் பறந்து வளர்ந்து ஒலியியல் துறையில் பொறியியலாளராக விளங்கும் எஸ் பி வர்மன் படைப்பாற்றல் திறன் கொண்ட இசையமைப்பாளராகவும் தன்னை நிரூபித்துக் கொண்டவர். கனேடிய மண்ணில் சொந்தமாக ஓர் ஒலிப்பதிவு கூடத்தையும் நடத்தி வருகின்றார். எஸ்வி வர்மன். புகழ்பெற்ற தென்னிந்திய கலைஞர்கள் பலரது நிகழ்ச்சிகளுக்கு கனடாவில் இசை வழங்கி பாராட்டு பெற்றவர். சொந்த பாடல்கள் பலவற்றை இருபட்டாக வெளியிட்டிருப்பவர். ஃபயாஸ் ஜவாகிர் அவர்களுடன் நீண்டகால நட்பு கொண்டவர். அவரது தந்தை கே எம் ஜவாகிர் அவர்களின் நினைவேந்தலில் தனது எண்ணங்களை பதிவு செய்கிறார் எஸ் பி வர்மன் அவர்கள்.
3: அனைத்து கலைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம். கே எம் ஜவாகிர் அவர்களுடைய பெயர் ஈழத்து இசைத்துறை வரலாற்றிலே எப்பொழுதோ பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு விட்டது. முதல் தமிழ் திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக பணிபுரிந்து பெருமை சேர்த்தவர். மெல்லிசை பாடல்கள், திரை இசை பாடல்கள், ஒப்பிசை பாடல்கள், இஸ்லாமிய கீதங்கள், ஏன் சிங்கள பாடல்களுக்கு கூட அவருடைய இசையில் பல பாடல்கள் வெளிவந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து டி ஆர் பாப்பா இலங்கை வந்த போதெல்லாம் அவருடன் கூட உதவி இசையமைப்பாளராக பணிபுரிந்து இலங்கை கலைஞர்களுக்கு பெருமை சேர்த்தவர். அவருடைய 90வது வயதில் அவரை நேசிக்கின்ற கலைஞர்களையும் ரசிகர்களையும் தவிக்க விட்டு எம்மை விட்டு பிரிந்து சென்ற அந்த இழப்பு இனி யாராலையும் ஈடு செய்ய முடியாதது. அவர் இசை வாரிசாக 3 சிறந்த கலைஞர்களை எமக்கு அளித்திருப்பது அவருடைய புகழ் இசை வரலாற்றிலே என்றும் வாழும் என்பதற்கு ஒரு சான்று. கனடாவில் ஒரு இசைத்தட்டு விழாவில் அவரை நான் சந்தித்த போது அந்த நிகழ்வு என் வாழ்நாளில் பெருமைக்குரிய பாக்கியமாக கருதுகிறேன். என்னை தன் மகன் போல மிகுந்த பண்பாக பழகிய அந்த நொடிகள் என் வாழ்நாளிலே மறக்க முடியாத நினைவுகள். இப்படி அவரை பற்றி நிறைய விடயங்கள் மணிக்கணக்காகவும் நாள் கணக்காகவும் கூறிக்கொண்டிருக்கலாம். அவருடைய இந்த இழப்பு ஈழத்து கலைத்துறையில் ஈடு செய்ய முடியாதது என்பது ஈழத்து கலைஞர்கள் எல்லோருக்கும் தெரியும். அவரை நினைவு கூறுகின்ற இந்த நேரத்திலே அவரை இழந்து நிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும், குறிப்பாக 3 பிள்ளைகள் அனாஸ், அயாஸ், ஃபயாஸ் அவர்களுக்கும், அவர் உற்றார் உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், இசை கலைஞர்களுக்கும், இசை ரசிகர்களுக்கும் என் ஆழ்ந்த அனுதாபத்தையும் என் ஆத்மார்த்தமான இரங்கல்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: கலாபூசணம் கே எம் ஜவாகிர் அவர்களது புதல்வர் ஃபயாஸ் ஜவாகிரின் உற்ற தோழர் செந்தூரன் அழகையா அவர்கள். ஃபயாஸ் ஜவாகிர் கனடா தேசத்திற்கு வருகை தந்த காலம் முதல் அவருடன் இணைந்து இசை பணியாற்றி வரும் கலைஞர், கனடாவின் முன்னணி பாடகர், இசையமைப்பாளர். தாயக பாடல்களை பாடுவதில் தனி இடம் இவருக்கு உண்டு. கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்களை கனடா நாட்டில் மான்பேற்றி நடைபெற்ற விழாவில் வெளியான ஒரு நதியின் இசையூற்று இருபட்டுக்காக கே எம் ஜவாகிர் அவர்களின் இசை பின்னணியில் இவரே இயற்றி பாடி பதிவான பாடலுடன் இப்பொழுது செந்தூரன் அழகையா அவர்கள்.
4: வணக்கம். செந்தூரன் அழகையா ஃப்ரம் டொராண்டோ. 1963 இருந்து ஒரு இசையமைப்பாளன் காலடி எடுத்து வச்சுக்கிறார் இலங்கையில். தோட்டக்காரி என்ற ஒரு தமிழ் படத்துக்கு முதல் முதல் இசையமைப்பாளனாக எங்களுக்கு ஒன்று இண்டஸ்ட்ரி தோன்றுது 1963. பெரிய படங்களை, அந்த பாடல்களில் வந்த எல்லா பாடும் ஹிட் சனங்களெல்லாம் பார்க்குறாங்க. எங்களுடைய அம்மா பார்க்குற டைமில் எல்லா பாடல்களையும் கேட்க வழிகிட்டது. அந்த டைமில் ஒரு ஐடலாக கே எம் சஃபாவி மாஸ்டரை நான் பார்க்குறேன். 2008 எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஐ மீன்ஸ் லைக் என் பிரதர்ஸ் ஃபயாஸ் ஜவாகிர் அண்ட் அனாஸ் ஜவாகிர் அண்ட் அயாஸ் அண்ணா ஜவாகிர் யாவ் கிராண்ட் இனியே. ஸோ அந்த ஒரு ஒரு உறவு பாடத்தில் அவையில் மீட் பண்ணக்கூடிய எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. பட் நீங்கள் போகிற ஒரு பாட்டு நான் உங்களுக்கு படிக்கணும், உங்களோட கம்போசிங்கில் நான் படிக்கணும், நான் பார்க்கணும் உங்களோட கம்போசிங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க. உடனே கீபோர்ட் எடுத்து அவர் கம்போசிங் பண்ணிக்கிறேன். இல்லை ஆடி ஆடி நான் ஜாலியாக தான் இருப்பேன். ஸோ பண்ணிவிட்டு அவரே ரெண்டு வார்த்தை சொன்னார், சின்ன பொண்ணு சிங்காரியை சிரிச்சுக்கிட்டு நீ வாரி பல்லவி போட்டுட்ருக்கேன். இப்போ 6 எழுதுறதுதான் கரெக்ட். இல்லை ஒரு கவிஞர் இந்த ரைமிங் எழுதுறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துறீங்கன்னு. இல்லை சுந்தர நீங்கள் எழுதுங்க, உங்களோட தமிழ் நல்லா தான் இருக்குது, நீங்கள் எழுதி எழுதுங்க. ஏன்னா அவர் ஒரு லெஜண்ட், நான் இப்போ தான் முத எழுத போகிறது. அவர் என்ன நம்பினு அந்த இன்ஸ்பயர் பண்ணி எனக்கு ஒன்று எழுத்து கொடுத்தாரு இல்லையா, அன்னைக்கு தான் நான் யோசித்தேன். எல்லாரும் வந்து உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்குது, ஆனால் தட்டி கொடுக்குறதெல்லாம் இருக்குது. அந்த இசையமைப்பாளன் அந்த இளைஞன் அந்த டைமில் எனக்கு ஒரு தட்டு கொடுத்தா எழுதுவீங்க சொந்தரம் எழுதுங்க, அதான் வந்தது. அங்கே போட்ட வரி சின்ன பொண்ணு செங்காரியை சிரிச்சுக்கிட்ட வாரி மந்திரிச்ச கண்ணாரி நீ கண்ணாம்பூச்சி ஆறியன்னு சொல்லி இந்த கால இளைஞர்களுக்கு போட்ட ஒரு நாலு வார்த்தையை அங்கே போட்டேன். அங்கே சொன்னால் சூப்பராக இருக்குது பாட்டை முடியுங்க, அது முடிஞ்சு ரெண்டாவது விட்டாரா, ரெண்டாவது சொன்னால் இன்னும் ஒரு பயலாசியம். ஸோ இது வந்து இலங்கை கானா, கானான்றது முத முதல் அங்கிளின் மெலடியில் அங்கிள் போட்ட ஒரு மியூசிக்கில் நான் பாடின முதல் பாடல். காலாலை தாளம் போட்டு கையை காட்டுறா, ரெண்டு சாங்கும் முடிஞ்சுது. இந்த ரெண்டு சாங்கையும் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த அங்கிள் கேம் சஃபாவி மாஸ்டருக்கு நன்றி சொல்லித்திருக்கு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அவரை என்னை ஒரு கவிஞனாக அக்செப்ட் பண்ணி ஒரு பாடகனாக அக்செப்ட் பண்ணி அவரை எனக்கு டைமை கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ அவங்களுடைய அடுத்த படைப்பு அடுத்த பிரம்மாண்டம் இதை நோக்கி பயணிக்கும் என்று நினைக்கிறேன். அவர்களோட சேர்ந்து நானும் ஒரு ஜேர்னியில் ஒரு கால் பதிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கல்லாவது ஒரு மயற்கல்லாவது நானும் அவங்களோட இருந்து அந்த இசையை கொண்டு அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போகணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த கே எம் சஃபாயர் ஃபேமிலிக்கும் அங்கிளுக்கும் எல்லா வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: வளர்ந்து வரும் கலைஞர்களை வாழ்த்தி வரவேற்று ஊக்கப்படுத்தி உதவுவதில் தயாள சிந்தை உடையவர் ஜவாகிர் மாஸ்டர் என்பதற்கோர் உதாரணம். இலங்கையில் மெல்லிசையிலும் மேடை இசை நிகழ்ச்சிகளிலும் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் எஸ் கணேஷ் ராஜ். இவரது இசை வாழ்வின் ஆரம்பத்திலும் ஜவாகிர் மாஸ்டரின் உதவிக்கரம் இவரை கைதூக்கிவிட்டுள்ளது. இன்று இலங்கை வானொலி, ரூபவாகினி தொலைக்காட்சி ஆகியவற்றில் தன் படைப்பாற்றல் திறமையால் பல நூறு பாடல்களை தந்து மக்கள் மத்தியில் தனித்துவ இடம் பிடித்துள்ள கணேஷ் ராஜ் கே எம் ஜவாகிர் அவர்களுடனான தனது ஆரம்பகால நினைவுகளை நன்றியுடன் இறை மீட்டுகிறார். இதோ எஸ் கணேஷ் ராஜ்.
1: வணக்கம். நான் இலங்கையிலிருந்து கணேஷ் ராஜ் பேசுறேன். சவாய் மாஸ்டர் பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி. நாங்கள் 1982 இசைக்குழு ஆரம்பிக்கும் பொழுது எங்கள்கிட்ட சரியாக வாத்திய கருவிகள் இல்லை. அந்த நேரத்தில் சவாய் மாஸ்டர் கேட்ட பொழுது அவர் எங்களுக்கு வாத்திய கருவிகள் பயிற்சி பண்ணுறதுக்கு வாத்திய கருவிகள் தான் தந்திருக்கிறாங்க, முடியாது இல்லைன்னு சொல்லாமல் எங்களுக்கு தந்து உதவி செஞ்சிருக்கிறார். அதில் அவரோட எனக்கு பழக்கம் இருக்குது, அவருடைய பிள்ளைகளுடைய எனக்கு பழக்கம் இருக்குது. அயாஸ் நல்ல ஒரு கிட்டாரிஸ்ட், சவாய் மாஸ்டரோட மகன். அவர் என்னுடைய இசை நிகழ்ச்சிக்கு, முதலாவது இசை நிகழ்ச்சிக்கு அயாஸ் தான் ரிதம் கிட்டாரிஸ்ட். கதிரேசன் ஹாலில் ப்ரோக்ராம் நடந்தது 60-70களில் இருந்து ஈழத்தின் இசையமைப்பாளர் நிறைய பேருக்கு, பரமேஷ் கணேஷ், கண்ணன் மாஸ்டர், இப்படி நிறைய பேருக்கு அவர் உதவி செஞ்சதாக. அவருடைய வாத்திய கருவிகள் வாசிக்கிறதுக்கு, அவருடைய பாடல்களை பார்க்கும் பொழுது சாதாரணமா அந்த மெலடிஸ் எல்லாம் இருக்காது, கட்டாயமா அந்த மெலடிஸ் எல்லாம் ஒரு இந்துஸ்தானி ராகங்களை தழுவின அவருடைய எல்லா பாட்டுகளையும் நீங்க கேட்டு பார்த்தபடி இசை இசையமைப்பாளர் என்று சொல்வதை விட சவாயர் மாஸ்டர் நல்ல ஒரு மனிதர், நல்ல இசை கலைஞர்களை அவர் உலகத்தில் விட்டு போயிருக்கிறார். பாரபட்சம் பாராது எல்லா கலைஞர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல நண்பர், நண்பர் என்று சொல்ல முடியாது. அவர் என்னுடைய தந்தையின் வயசு அவர்களுக்கு. அவரை இசை உலகம் இழந்தது வந்து ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு. அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். வணக்கம்.
0: இலங்கையின் மெல்லிசை பாடல் துறையில் தனது தனித்துவமான குரல் இனிமையால் மக்கள் அபிமானம் பெற்று விளங்குகின்றவர் ஜெகதேவி விக்னேஸ்வரன் அவர்கள். வானொலி, தொலைக்காட்சி இரண்டிலும் பல நூறு பாடல்களை பாடிய அனுபவம் மிக்கவர் ஜெகதேவி விக்னேஸ்வரன். திரு ஜவாகிர் அவர்களது இசையில் மட்டுமன்றி அவரது புதல்வர் பயாஸ் ஜவாகிரின் இசையிலும் பல பாடல்களை பாடியிருக்கின்றார். இசைத்தந்தை கே எம் ஜவாகிர் அவர்களது இசையில் பாடல்களை பாடிய அந்த நாள் நினைவுகளை இறை மீட்டுகிறார் திருமதி ஜெகதேவி விக்னேஸ்வரன்.
2: நாங்கள் பல முதுபெரும் கலைஞர்களை இழந்திருக்கிறோம். அந்த வரிசையில் அண்மையில் நாங்கள் ஜவாகிர் மாஸ்டரை இழந்து நிற்கின்றோம். அவர் ஒரு சிறந்த இசையமைப்பாளர். அவரை தெரிய முன், அவருடைய இசையில் நான் பாடுவதற்கு முன் ஃபயாஸின் இசையில் தான் நான் உண்மையில் பாடியுள்ளேன். நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றேன். அதன் பின்பு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் இருக்கும் அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு ஜவாகிர் மாஸ்டருடைய இசையில நான் பாட வழிக்கிட்டு இருக்கிறேன். இசை வந்து, அதாவது பௌத்த நிகழ்ச்சி என்ற ஒரு நிகழ்ச்சி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில், பௌத்த கீதங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் ஜெயந்தி ஜெயசங்கர் தயாரித்து வழங்கிய அந்த நிகழ்ச்சிக்கு இசையமைப்பாளராக இருந்துள்ளார். அவருடைய இசையில் ஒரு சில பாடல்கள் பாடியிருக்கின்றேன், நல்ல பாடல்கள், அவருடைய நல்ல இசையமைப்பு. அதில் சிலது ட்ராக் மியூசிக்கில் பாடியும் இருக்கின்றேன், சிலது நேரடியாகவே ஒர்கெஸ்ட்ராவை வைத்து ஒரு தள்ளாத வயதில் தான் அந்த காலகட்டத்திலும் அவர் வந்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் இசையமைப்பு செய்துள்ளார். அவர் ஒரு சிறந்த மனிதர், சிறந்த இசையமைப்பாளர் மட்டுமில்லை, நல்ல ஒரு பண்பாளர், சிறந்த மனிதரும் கூட. எல்லோருடனும் அன்பாக பேசுவார், சிரித்த முகத்துடனேயே இருப்பார். அதே போல அவருடைய பௌத்த கீதங்கள் அவற்ற இசையமைப்பில் என்னுடைய மகள் பிரவீனாவையும் 2 பாடல்கள் பாட வைத்துள்ளார். அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம். அவருடைய இசையில் எனது ஒரு மகள் பாடியிருக்கின்றது. அவர் தன்னுடைய வாழ்க்கையை கலைக்காகவே அர்ப்பணித்துள்ளார் இறுதி வரை. கடைசி காலத்திலும் தன்னால் முடிந்த வரை அவர் இலங்கை ஒலிபரப்பு கூட்ட தாமதத்துக்கு வந்து தன்னுடைய கலைப்பயணத்தை தொடர்ந்து தான் மட்டுமல்ல தன்னுடைய மூன்று வாரிசுகள் புதல்வர்களை ஃபயாஸ், அனாஸ், அயாஸ் என்று அந்த மூன்று பிள்ளைகளுமே கலை உலகில் திறமை மிக்கவர்களாக ஆக்கிய பெருமை அவரை சேரும். இன்று அவருடைய பணியில் பிள்ளைகளும் தொடர்ந்து செல்கின்றார்கள் திறமைசாலிகள். அவரை நாங்கள் இழந்திருப்பது கலை உலகத்துக்கு ஒரு பெருமிழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும்.
0: கொழும்பு மாநகரிலே ஏசியன் இசைக்குழுவினை உருவாக்கி இயக்கி வரும் செந்தூரன் சொந்தமாக ஒரு ஒலிப்பதிவு கூடத்தையும் நிறுவி தமிழ் கலைஞர்களின் படைப்பாற்றல் திறனுக்கு களம் அமைத்து வருகின்றவர். ஒரு சிறந்த கீபோர்ட் வாத்திய கலைஞராக மட்டுமன்றி ஒரு இசை அமைப்பாளராகவும் பல இசைக்கோலங்களை படைத்து வருகின்றவர். இவர் தனது இசைக்குழுவின் சார்பில் ஜவாகிர் மாஸ்டருக்கு நன்றி காணிக்கையாக தரும் பாடல், மதுவின் தீமை பற்றிய விழிப்புணர்வை ஊட்டும் வகையில் வண்ணை தியாகன் எழுதி கே எம் ஜவாகிர் அவர்கள் இசையமைத்து ஈழத்தின் மூத்த பாடல்களில் ஒருவரான பொப்பிசை திலகம் எஸ் ராமச்சந்திரன் பாடி அமோக வரவேற்பினை பெற்ற நத்தை என ஊர்ந்து நடக்கின்றார் நாலு காலில் முருகேசனார் என்ற பாடல். அந்த பாடலை இன்றைய தலைமுறை பாடகர் சுலக்ஷன் அசோகன் பாட வருகின்றார்.

0: மிக இளவயதில் பிரிட்டனில் 90களில் இசை பணியாற்றியவர், இப்பொழுது கனடாவில் மெகா டியூனர்ஸ் இசைக்குழுவின் தலைவராக வழிநடத்தி வரும் கீபோர்ட் வாத்திய கலைஞர். தென்னிந்தியாவின் உச்ச நட்சத்திர கலைஞர்கள் பலரது இசை நிகழ்ச்சிகளுக்கு கனேடிய மண்ணில் இசை வழங்கி பாராட்டு பெற்ற இவரது மெகா டியூனர்ஸ் இசைக்குழு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கனேடிய மண்ணில் புகழ்பெற்ற தமிழ் இசைக்குழுவாக இயங்கி வருகின்றது. தனது இசைத்தோழர் ஃபயா ஜவாகிரின் தந்தை கே எம் ஜவாகிர் மாஸ்டர் பற்றிய தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார் அரவிந்தன் மகேசன் அவர்கள்.
1: இன்று நான் கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் மாஸ்டர் இன் இசைப்பயணம் என்னை எவ்வளவு தூரத்துக்கு இசைத்துறையில் ஊக்குவித்திருக்கின்றது என்பதை பற்றி மிகவும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் சொல்ல விரும்புகின்றேன். எனது நண்பன் சூப்பர் சன் இசைக்குழுவின் அதிபர் ஃபயஸ் ஜவாயர் மூலமாக அவருடைய தந்தை கே எம் ஜவாயர் அவர்களை மாஸ்டர் அவர்களை டொரண்டோவில் நடைபெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று எனக்கு கிடைத்திருந்தது. அந்த அரங்கு நிறைந்த கலை நிகழ்ச்சியில் ஜவாயர் மாஸ்டர் அவர்களுக்கு இசை பேரொளி என்ற ஒரு பெரும் விருதினை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த நிகழ்ச்சியின் ஊடாக கலாபூஷணம் கே எம் ஜவாயர் மாஸ்டர் அவர்களின் இசை பணியை பற்றி நல்ல அறிந்து கொண்டேன். இறை இசை, அதாவது ரிலிஜியஸ் சாங்ஸ் மூலமாக, ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி என்று சொல்வார்கள், அந்த இசை அமைப்புகளை தந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் மூலமாக எங்களுக்கு மிக ஒரு மெடிசின், மியூசிக் மெடிசின் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அதை தாண்டி பப்பிசை பாடல்கள் வெவ்வேறு வடிவங்களை கொடுத்திருக்கின்றார். மெல்லிசை வடிவம், பப்பிசை வடிவம் என்று சொல்லி அந்த அந்த அந்த தொடர் அந்த அந்த லிஸ்ட் வந்து இன்னும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கலாம். அன்றைய ஜனாதிபதி ஜிஆர் ஜெயவர்த்தனா அவர்கள் ஜவாயர் மாஸ்டருக்கு சிறந்த இசையமைப்பாளர் என்ற ஒரு விருதினை கொடுத்திருந்தார். அது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஜவாயர் மாஸ்டரோடு எனக்கு நேரடியாக ஒரு மடையில் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அவருடைய 3 புதல்வர்களுடன் சூப்பர் சன்னும் மெகா டியூனர்ஸ் இசைக்குழுவும் டொரண்டோவில் முதல் முதலாக இணைந்து மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்களின் ஒரு இசை நிகழ்ச்சியை, அந்த நிகழ்ச்சியில் பிஹெச் அப்துல் அமித் அண்ணா தான் அனௌன்சிங் எம்சி தொகுத்து வழங்கியிருந்தார். அந்த அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. ஸோ இவரின் பிரிவு எங்களுக்கு சோகத்தை தந்த போதிலும் அவரின் இசை தொடர் இந்த 3 இசை வாரிசுகள் மூலமாக எமது நெஞ்சத்தில் ஒரு நிரந்தர இசை கானத்தை தந்து நீண்ட நாளாக ஒளிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். வணக்கம்.

0: வி ஜெகதீசன் அவர்கள்.
1: வணக்கம், நான் இலங்கையிலிருந்து ஜெகதீசன். மாஸ்டர் மாஸ்டர் என்று அன்பாக அழைக்கப்படுபவர் தான் சவாஹிர் மாஸ்டர். அவர் காலஞ்சு என்றது இலங்கை மெல்லிசை துறைக்கு பெரிய இழப்பு. அவரோடு வேலை செய்த அனுபவங்கள் இன்று என் மனக்கண்ணிலே தோன்றுகின்றது. எல்லோரையும் அனுசரித்து போகும் அவருடைய பண்பு எல்லோருக்கும் பிடித்தது. அவருடைய ஒலிப்பதிவிலே நான் ஒரு 5-6 பாடல்கள் பாடியிருக்கிறேன். அவசரத்துக்காக சில வேளைகளில் யாராவது வரவில்லை என்றால் கூட என்னை அன்போடு அழைப்பார், நான் பாடி கொடுத்திருக்கிறேன். ஒரு பூரண மனிதனுக்குரிய அவிகுறி அவரிடம் இருக்கிறது. சவாஹிர் மாஸ்டரை பொறுத்த மட்டிலே சில வேளை ரெக்கார்டிங் எங்களுக்கு நடக்கும் பொழுது சவாஹிர் மாஸ்டரின் புதல்வர்கள் வந்து அவர்கள் உதவி செய்வார்கள் தகப்பனுக்கு. அந்த நேரம் அவர்களிடமிருந்து வேலை வாங்கும் ஒரு அழகு இருக்கிறது. அழகு ரொம்ப பவியமாக நல்ல அருமையான முறையிலே அதை செய்வார். ஒரு காலத்திலே அவர் இலங்கை ரூபவாகினியில், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில், ITN-இல் பல மெல்லிசை பாடல்களை உருவாக்கியிருக்கிறார். மிகவும் பிரபலமாக இருந்திருக்கிறார், பிஸியாக இருந்திருக்கிறார். அவர் ஒரு மெலடியை சொல்லிக் கொடுக்கும் அழகு ஹார்மோனியத்திலே வாசித்து காட்டுவார். ஆனால் எங்களுக்கு சுதந்திரம் தந்து விடுவார். நீ இதுதான் மெலடி, இதுக்குள்ள நீ என்ன மாதிரி பாடிக்கோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு சுதந்திரம் தந்துடுவார். அவருடைய மியூசிக்கில் பாடுவது எனக்கு சரியான ஆசை. ஏனென்றால் நாங்கள் என்ன செய்தாலும் அதிகமானவற்றை ஓகே செய்து விடுவார். இதற்குள்ளேத்தான் இப்படித்தான் பாட வேண்டும் என்று வரமுறை ஒன்று வைத்துக் கொள்ள மாட்டார். எங்களுக்கு நல்ல சுதந்திரம் கொடுப்பார். அதனால் எனக்கும் அவருடைய இசையில் பாடுவது மிக சந்தோஷம். அவருடைய இழப்பு எங்களுக்கெல்லாம் பேரிழப்பு தான். அவருடைய பூத உடல் மறைந்தாலும் புகழ் உடல் மறையாது என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: கனடாவில் தாளவாத்திய இசைக்கலைஞராக வலம் வந்து கொண்டிருப்பவர், தப்லா, டோல்கி, ட்ரம்ஸ், பேட் இசைக்கும் ஆற்றல் மிக்க கலைஞர் KM சபாகர் அவர்களின் இசையூற்று மான்பேற்றல் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கி பல்வேறு பணிகளை ஆற்றியவரான நயினாதீவு கலை மாமணி கனகசபாபதி நவநீதன் அவர்கள் இப்பொழுது KM சபாகர் அவர்களின் நினைவுகளை மீட்டுகிறார்.
2: ஸ்ரீமான் சபாஹிர் மாஸ்டர் அவர்களை பற்றி என்னுடன் இருக்கின்ற அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்கிறேன். கனடாவுக்கு அவர் வந்தபோது என்னுடன் அவர் ஒரு சில நாட்கள் கனடாவில் தங்கிய போது நான் அவருடன் நன்றாக உரையாடினேன். இசையை பற்றி கேட்டேன். எனக்குள்ள இசை ஆர்வத்தை பற்றி அவருக்கு கூறினேன். அப்பொழுது அவர் சொன்னார், தம்பி, இந்த இசை வந்து ஒரு கடல் போல இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் அதில் உங்களோட டைமை பிரயோகிக்க வேண்டும். அப்போத்தான் ஒரு நல்ல முயற்சி வரும். அவர் எனக்கு சொன்னதை நான் ஒரு பெருவிதமாக எடுத்தேன். என்ன சொன்னால், ஒரு பெரிய ஒரு வித்துவான், ஒரு பெரிய ஒரு இசைக்கலைஞர், ஒரு பெரிய ஒரு அறிவாளி எனக்கு சொல்லுகின்றதை நான் ஒரு மனதில் எடுத்து அதை உள்வாங்கி எனது இசைப்பயணத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். அவர் எம்மிடம் விட்டு சென்ற 3 அவரது பிள்ளைகள் இன்று உலகளாவிய ரீதியிலே அவர்கள் மிகவும் புகழ்பெற்றிருக்கின்றார்கள். இவர்களுக்கு உறுதுணையாக நின்ற தாயார் இப்படியொரு கலைஞர்களை உருவாக்கி தனது கணவர் இந்த பெரிய ஒரு இசைக்கலைஞராக உலகம் முழுவதும் தெரியும்னு சொன்னால் அந்த தாயின் பங்கு மிகவும் அரிது. அதுக்கு அந்த அம்மாவுக்கு நன்றியை கூறி இந்த சந்தர்ப்பத்தில் என்னொரு விதத்தையும் கொடுக்கின்றேன். கனடாவுக்கு அவர் செய்த இசைத்தட்டிற்கு நான் அவருடன் இருந்து பணியாற்றியுள்ளேன். அவருடைய இசைத்தட்டு கனடாவிலே ஐயப்பன் இந்து ஆலயத்திலே நடைபெற்றது. ஒவ்வொருவரிடமும் அவர் செய்த அன்பும் பண்பும் அரவணைப்பும் இன்றும் என்னால் மறக்க முடியாது. என்றென்றும் அவருக்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்ற வகையிலே அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய சந்தோஷத்தையும் நாங்கள் வருட வருடம் ஏதாவது ஒரு கலை தூரத்திலே அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறி அனைத்து இசைக்கலைஞர்களுக்கும் இவருக்கு ஆத்மா சாந்தியை பிரார்த்திக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஈழத்தில் தமிழ் பொப்பிசை தோற்றம் பெற்ற காலத்தில் மக்கள் மனங்களை வென்ற பாடல்களில் ஒன்று அமுதன் அண்ணாமலை அவர்கள் பாடிய ஓ ஷீலா. பாடகரான அமுதன் அண்ணாமலை அவர்களே ஆரம்ப வரிகளை எடுத்துக் கொடுக்க அதனை பாடலாக வடித்தவர் வண்ணை தியாகன். கண்ணன் ஜவாகிர் இசையில் அன்று உருவாகி இசைத்தட்டிலும் பதிவானது, வானொலியில் அடிக்கடி ஒலிபரப்பானது. ஓ ஷீலா பாடல் பதிவான இசைத்தட்டு இலங்கையில் அதிகமாக விற்பனையான வரலாறும் உண்டு. மெல்லிசை திரையில்

0: இசை, பொப்பிசை என்பனவற்றை மேடைகளில் தொடர்ச்சியாக பாடி வருகின்றவர் அமுதன் அண்ணாமலை. கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்களுடன் அவரது ஆரம்பகால இசை பயணத்தில் அங்கம் பெற்ற கலைஞர்களில் இவர் முக்கியமானவர். கே எம் ஜவாகிர் மாஸ்டர் என்றே இசைத்துறை கலைஞர்கள் அனைவரும் கே எம் ஜவாகிர் அவர்களை அழைத்து பழகி வந்தார்கள். அவ்வாறு பழகியவர்களில் அமுதன் அண்ணாமலை அவர்களும் ஒருவர். இப்பொழுது ஓ ஷீலா பாடலுக்கு சூப்பர் சன்ஸ் ஃபயாஸ் ஜவாகிர் மீளிசை வழங்க உங்கள் முன்னிலையில் அன்றும் இன்றும் இனிமை குரலுக்குரிய அமுதன் அண்ணாமலை அவர்கள்.
1: My friends, as you all know, one of my favorite song named ஓ ஷீலா, music direction by our renowned music director K.M. Zawahir Master. So, let me sing now.

0: தந்தையின் வழியில் இசைப்பணியாற்றி வரும் தனயன். அவரது அன்பு தந்தையாரிடம் இருந்து இசை அறிவை மாத்திரமல்ல, கலைஞர்களுடன் உறவாடும் இங்கிதத்தையும் கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்தி வரும் இசையமைப்பாளர் ஃபயாஸ் ஜவாகிர் அவர்கள். அழைப்பை நிராகரிக்க தெரியாதவர். எந்த நேரத்திலும் இசை தொழில்நுட்பம் தொடர்பாக நமக்கு எழும் சந்தேகங்களுக்கு தெளிவூட்டி வருகின்றவர். அரங்க நிகழ்ச்சிகளானால் என்ன, ஒலி ஒளிப்பதிவுகளானால் என்ன, அவற்றை நேர்த்தியாக வழங்குவதில் ஆர்வம் குன்றாமல் முன்னிற்பவர். தனது அன்பு தந்தைக்கு இசையால் ஆராதனை புரிந்து சமர்ப்பணம் செய்திருக்கும் கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர் இசையமைப்பாளர் ஃபயாஸ் ஜவாகிர் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னிலையில்.
1: இந்த நினைவேந்தல் நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ரசிக உள்ளங்களுக்கும் மற்றும் இசைப்பிரியர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனிலும் இதற்கென்று நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வை பார்த்ததுக்காக நான் மிகவும் மிகவும் நன்றி கூறுகின்றேன். அதே போன்று இந்த நிகழ்வு இந்த அளவு சிறப்பாக அமைவதற்கு பல பேர் காரணமாக இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக இருவர் இருக்கின்றார், அவர்களை பற்றி நான் கட்டாயம் சொல்ல வேண்டும். ஏன்னால் அந்த இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு வருவதற்கு அவர்களும் எனக்கு பெரிய உதவியை வழங்கியிருக்கிறார். அதன் முதலில் கூற வேண்டியவர் என் பெரும் மதிப்புக்கும் அன்புக்கும் இனிய தந்தையென்று சொல்லலாம். இவரும் ஒரு தந்தையை போல்தான் என்னை வழி நடத்தி சொல்பவர். நான் எந்த ஒரு விடயத்தையும் கால் வைத்தால் அந்த நிகழ்வை சரியாக செய்ய வேண்டும், சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று எனக்கு திருமதிகள் கூறி இன்று வரை என்னை அனுசரித்து உதவி புரிந்து வரும் திரு பி எச் அப்துல் அமீதன் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இந்த நிகழ்வை இந்த அளவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் இரவும் பகலாக தனது நித்திரைகளை கூட தியாகம் செய்து நேரங்களை ஒதுக்கி எனக்கு மிகவும் உதவி புரிந்திருக்கின்றார். என் மீதும் எனது அப்பா மீதும் இருக்கும் அன்பின் காரணமாக அவர் இந்த நிகழ்வை சிறப்பாக செய்வதற்கு மிகவும் உதவி புரிந்திருக்கிறார். அவருக்கு என் சார்பிலும் எனது குடும்பத்தார் சார்பிலும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த உதவிகளுக்கு அவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வின் விளம்பரத்துக்கு உதவி புரிந்தது திரு அமீதன் அவர்களுக்கு உதவி புரிந்த இஷா முகமடையும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருக்கும் எனது இனிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக். அதே போன்று அடுத்தவர் திரு எஸ் கே ராஜன் அண்ணா அவர்கள். அவரும் தனது நேரங்களை செலவழித்து இந்த நிகழ்வின் இரண்டாம் பாகம் அதாவது பாடகர்கள் பேச்சாளர்கள் அனைவரையும் அறிமுகப்படுத்தி உதவி புரிந்திருக்கின்றார். அவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் அவருக்கு உதவி புரிந்த திரு ரஜந்தன் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பேச்சாளர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த லாக்டவுன் பேண்டமிக் சிச்சுவேஷனிலேயும் அவர்கள் எனக்கும் எனது தந்தையாருக்கும் மதிப்பு கொடுத்து அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கி அதன் பதிவுகளை செய்து தந்திருக்கிறார்கள். அவர்களை வரிசைப்படுத்தி கூறுவதற்கு நேரம் போதாமையின்மையின் காரணத்தால் நான் எல்லோருக்கும் பொதுவாக நன்றியை கூறுகின்றேன். இந்த நன்றியை ஒவ்வொருவரும் தங்களுக்கு தனியாக சொன்னதாக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்வை சிறப்பாக தொலைக்காட்சிகளில் கொண்டு வந்து அதை அழகுபடுத்திய தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு நான் நன்றி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவைகள் ஒவ்வொன்றாக வரிசையாக நான் கூறுகின்றேன். ஐபிசி கனடா, டிஇடி, தமிழ் ஒன், டிவிஐ, மொன் தமிழ், அனலை எக்ஸ்பிரஸ், ஆறு ஊடகங்களும் இணைந்து இந்த நிகழ்வை ஒளிபரப்பியதற்கு என் சார்பிலும் என் குடும்பத்தார் சார்பிலும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை அழகுபடுத்திய அன்பான இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் பாடியிருக்கும் பாடகர்கள் அதே போன்று இசைக்கருவிகளை இசைத்திருக்கும் கலைஞர்கள் அதே போன்று இசைக்குழுக்களை நடத்தி செல்லும் ஒவ்வொரு இசை தலைவர்களுக்கும் நான் தனித்தனியாக சொல்வது போல் நினைத்துக் கொள்ளுங்கள். என் சார்பிலும் என் குடும்பத்தார் சார்பிலும் நான் இனிய நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். மென்மேலும் இது போன்ற புதிய பாடல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். டொரண்டோவில் இருந்து ஃபயாஸ் அவாயிர். நன்றி, வணக்கம்.
0: இலங்கையின் ஒரு வரலாற்று கலைஞரின் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியமை பெருமைக்குரியதாக இருக்கிறது. இலங்கையில் தமிழ் திரைப்படத்துறை துளிர்விடும் பொழுதே நம்பிக்கை வைத்துக் கொண்ட ஓர் இசை மேதையாக கே எம் ஜவாகிர் அவர்கள் திகழ்ந்துள்ளார். கலாபூசணம் கே எம் ஜவாகிர் அவர்களின் நினைவேந்தல் எப்பொழுதும் எங்கள் உள்ளங்களில் நிலை பெற்றிருக்கும். ஒரு படைப்பின் நேர்த்தி என்பது அதன் நெறியாழ்கையிலேயே முழுமை பெறுகிறது. அரங்க நிகழ்ச்சியா அல்லது ஓர் ஒலி ஒளிப்பதிவா, அவற்றை நெறிப்படுத்தி நேர்த்தியாக்குவதில்தான் முழுமையான வெற்றி தங்கியுள்ளது என்பதையும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி தயாரிப்பில் சகோதரர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களுடன் கூடி பணியாற்றியதன் மூலம் கற்றுக்கொண்டோம். 45 நிமிடம் தயாராகிய ஓர் ஒளித்தொகுப்பு படைப்பை 19 நிமிடங்களுக்குள் கொண்டு வருகின்ற பொழுது அந்த படைப்பின் இறுக்கம் பார்வையாளர்களை கவர்ந்து கொள்ளும். அவர்கள் உள்ளங்களில் அந்த படைப்பு இடம் பிடித்துக் கொள்ளும். மேடையில் ஒரு நிகழ்ச்சியை அளிக்க செய்வது இலகுவாக இருக்கும். ஏனெனில் குறிப்பிட்ட நாளில் அந்த நிகழ்ச்சி அரங்கேறி நிறைவு பெற்றுவிடும். ஆனால் ஒரு காணொளி படைப்பு என்றால் அதிலே நாம் பகுதி பகுதியாக கவனம் செலுத்தவும் செப்பனிடவும் தேவையெனில் மீள் பதிவுகள் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. இவை யாவும் கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்களின் இந்த நினைவேந்தல் காணொளி படைப்பில் நிகழ்த்தப்பட்டுள்ளன. நினைவேந்தல் நிகழ்ச்சியை மாத்திரமல்ல, எம்மையும் நெறிப்படுத்திய அன்பு சகோதரர் கலைஞானிதன் பி எச் அப்துல் ஹமீத் அவர்களுடன் இந்த நிகழ்ச்சிக்காக நேரம் ஒதுக்கி இதுவரை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் எஸ் கே ராஜன். வணக்கம்.

உழைப்புடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல,

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

தெரியலே, நன்மையும் தீமையும் தெரியலே.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் வலம் வர வைக்கும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ சிலோன் தமிழ் ரேடியோ ஆஃப் கனடா, கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சைலோன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக சிடிஆர்சி வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @gmail.com.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சலூன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. இசை கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருபட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

0: போலாகும் வாழ்க்கையில் துயரில்லை.
1: எதிர்வரும் காலங்களில் உடனுக்குடன் செய்திகள், தகவல்கள், நேர்காணல்கள், கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் என ஒரு முழுமையான, அதேவேளை நம் தமிழருக்கான தனித்துவமான அடையாளமாக பரிணமிக்க இருக்கிறது நமது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக சிடிஆர்சி வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். ஆம், அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிலோன் ரேடியோ கனடா @ gmail.com.

0: கொண்டிருக்கிறார்கள்.
1: இலங்கை கலைஞர்களின் கலை திறமைகளை வானொலிகளில் தரும் கனேடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் வாழ்ந்து வரும் எம் கலைஞர்களின் படைப்புகளை தினமும் கேட்டு மகிழ கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

உலகம் முழுவதும் உங்கள் தமிழ் இசையின் தருணம். இது சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

உங்கள் வியாபாரங்களை விளம்பரப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆம், உடனடியாக CTRC வானொலியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் இலவசமாக விளம்பரப்படுத்த உள்ளோம். அதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபார விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி silonradiocanada@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், CarPlayிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

0: வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு தலைமுறையும் சாதித்ததை விட அடுத்தடுத்து வரும் தலைமுறைகள் இன்னும் இன்னும் அதிகமாக சாதிக்கும் என்பது காலத்தின் நியதி. ஆனால் அந்த ஒவ்வொரு தலைமுறையும் எங்கிருந்து தம் பயணத்தை ஆரம்பிக்கும் என்று சிந்தித்தோமானால் முந்தைய தலைமுறை விட்ட இடத்திலிருந்துதான் என்பது புரியும். எனவே நமக்கு மூத்த தலைமுறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் அவர்கள் வழங்கிய பங்களிப்புகளை போற்றி பாராட்ட வேண்டியதும் நமது கடமை அல்லவா? எனவே ஈழத்து தமிழ் திரை இசையின் முன்னோடி, நதி மூலம் என்றெல்லாம் போற்றப்படும் கே.எம். சபாகர் அவர்களை சமீபத்தில் நாம் இழந்தோம். அவர் நமது கலைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்புகளை நினைவுகூர்ந்து அவரை போற்றுவதற்காகவே இணையதளத்தினூடாக நாம் இன்று ஒன்று கூடியுள்ளோம். ஈழத்து தமிழ் திரை இசை வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் முன்னால் சென்று இலங்கை திரைத்துறை வரலாற்றை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
1: இலங்கையில் சிங்கள மொழி திரைப்படங்கள் கூட முழுக்க முழுக்க தென்னிந்தியாவில் தயாரிக்கப்பட்டது ஒரு காலம். தமிழில் வெளிவந்த சில திரைப்படங்களை கூட சிங்களத்தில் மொழிமாற்றம் செய்து வெளியிட்டார்கள். திரைப்பட வசனங்களையும் பாடல்களையும் எழுதுவதற்காக இலங்கையிலிருந்து சிலர் சென்றார்கள். அபூர்வமாக சில திரைப்படங்கள் இலங்கையின் சிங்கள கலைஞர்களை கொண்டு தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அந்த வரிசையில் இலங்கையின் முதலாவது சிங்கள திரைப்படத்தை தயாரித்தவரான தென்னிந்தியாவின் மதுரையைச் சேர்ந்த சுந்தரம் மதுர நாயகம் என்பவர் கூட மதுரையிலே சித்திரக்கலா மூவிடோன் என்ற பெயரிலே ஒரு கலைக்கூடத்தை நிறுவி கடவுனு பொறந்துவ என்ற திரைப்படத்தை தயாரித்தார். அவர்தான் பின்னாளில் இலங்கைக்கு வந்து கந்தான எனும் இடத்தில் ஸ்ரீமுருகன் நவகலா ஸ்டுடியோஸ் எனும் ஒலிப்பதிவு கூடத்தை நிறுவினார். அதன் பின்னர் படிப்படியாக முழுக்க முழுக்க இலங்கையிலேயே சிங்கள படங்கள் தயாராகின. இலங்கையில் உருவான முதலாவது தமிழ் திரைப்படம் எது என்ற கேள்விக்கு பலர் பலவிதமான விடைகளை தருகின்றார்கள். அந்த வரிசையில் இலங்கையின் திரைத்தாரகை ருக்மணி தேவி உட்பட பல சிங்கள கலைஞர்கள் நடித்த குசுமலதா என்ற சிங்கள படம் தென்னிந்தியாவில் தயாரான போது அது தமிழிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் திரைக்கு வரவில்லை. ஹென்றி சந்திரவன்சே என்பவர் சமுதாயம் என்ற பெயரில் ஒரு திரைப்படத்தை தயாரித்தாலும் அது 16 மில்லிமீட்டருக்குள் சுருங்கிவிட்டதால் திரையரங்குகளில் திரையிடப்படவில்லை. மாறாக பொருளியில் வையம்பியே எனும் நாடக அரங்கில்தான் அது திரையிடப்பட்டது. முழுமையான 35 மில்லிமீட்டரில் முதன் முதலில் தயாரிக்கப்பட்ட இலங்கை தமிழ் திரைப்படம் என்ற பெருமையை பி. கிருஷ்ணகுமார் என்பவர் நெறிப்படுத்தி கதாநாயகனாகவும் நடித்த 1962 இறுதியில் வெளிவந்த தோட்டக்காரி என்ற திரைப்படம் பெறுகிறது. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரே இலங்கை தமிழ் திரை இசையின் நதி மூலமாக போற்றப்படுகின்றார். அவர்தான் கே.எம். சபாகர். 1931 இலங்கையின் உயர் நீதிமன்ற கட்டிடம் அமைந்துள்ள புதுக்கடை பகுதியில் பிறந்தவர்தான் கே.எம். சபாகர். அவரது தந்தை கொழும்பு துறைமுகத்தில் இழுவைக் கப்பலின் மீகாமனாக பணியாற்றியவர். அந்த நாளில் ஒரு கலவன் பாடசாலையாக விளங்கிய பண்டரநாயக்க மாவத்தை ஃபாத்திமா பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்றார். அந்த பாடசாலைதான் இன்று ஃபாத்திமா மகளிர் கல்லூரியாக பரிணமித்துள்ளது. அதன் பின்னர் மேல்வகுப்பில் கல்வி பயில கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் இணைந்தார். பள்ளியில் பயிலும் காலத்திலேயே அவருக்குள் விளைந்த இசை ஆர்வம் காரணமாக அந்த நாளில் டவர் ஹால் அரங்கில் நாடகங்களுக்கு இசையமைத்த எடி மாஸ்டர் என்பவரின் அறிமுகம் கிடைத்தது. அவரிடம் ஹார்மோனியம் இசைக்க கற்றுக்கொண்டார். அடிப்படை இசை மரபுகளை மிக விரைவிலேயே கற்றுக்கொண்ட கே.எம். சபாகர் அவர்கள் ஒரு சுயம்புவாகவே ஹார்மோனியம் மட்டுமன்றி புல்லாங்குழல், மெண்டலின், பியானோ மற்றும் சிறப்பாக பியானோ அக்கோடியன் கருவியையும் வாசிக்க கற்றுக்கொண்டார். அவர் விடுதலை பருவம் தாண்டிய போது அவரது தந்தை இளைப்பாறம் காலம் வந்துவிட்டதால் துறைமுகத்தில் தந்தை ஆற்றி வந்த இழுவை கப்பல் மீகாமன் என்ற பதவி இவருக்கு கிடைத்தது. துறைமுக பணிகள் முடிந்த வேளைகளிலெல்லாம் இசைக்கே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். அந்நாளில் புகழ்பூத்த பாடகராக விளங்கிய மொஹிதீன் பேக் அவர்களோடு இணைந்து ஒரு வாத்திய கலைஞராக ஹார்மோனியம் இசைப்பதற்காக 1950 இலங்கை வானொலியில் காலடி எடுத்து வைத்தார். அன்று அவர் ஹார்மோனியம் இசைத்தது இஸ்லாமிய கீதங்கள் நிகழ்ச்சியில். அடுத்தடுத்து வந்த நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு வாத்திய கலைஞராக சென்ற அவருக்குள் இருந்த படைப்பாற்றல் திறமையைக் கண்டு அதிசயித்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் அவருக்கு இஸ்லாமிய கீதங்கள் நிகழ்ச்சியின் இசை அமைப்பாளர் என்ற தகுதியை பெற்றுக் கொடுத்தார்கள். வானொலி நிலையம் தந்த அந்த அங்கீகாரம் காரணமாக மேடை நாடகங்களுக்கும் இசையமைக்கும் வாய்ப்பு அவரை தேடி வந்தது. அந்நாளில் ஒரு நாடக தந்தையாகவும் போற்றப்பட்ட ராஜேந்திரம் மாஸ்டர் அவர்கள் 1954 ஆரம்பித்த மனோரஞ்சித நாடக சபா மேடை ஏற்றிய நாடகங்கள் அனைத்துக்கும் இவரே இசையமைப்பாளர். அதனைத் தொடர்ந்து டவர் ஹால் அரங்கிலே சிங்கள நாடகங்கள் பலவற்றுக்கும் இசை வழங்க ஆரம்பித்தார். வெறும் ஜவாஹிர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் ஜவாஹிர் மாஸ்டர் என இருமொழி கலைஞர்களாலும் மரியாதையுடன் அழைக்கப்படும் காலமும் பிறந்தது. இலங்கையிலேயே சிங்கள திரைப்படங்கள் தயாரிக்கப்படும் காலம் வந்தாலும் கூட சில குறிப்பிட்ட சிங்கள திரைப்படங்களுக்கு இசையமைப்பதற்காக தென்னிந்தியாவிலிருந்து இசையமைப்பாளர்கள் அழைக்கப்படும் வழக்கம் தொடர்ந்தது. அந்த வரிசையில் அடிக்கடி அழைக்கப்பட்டவர் அன்றைய புகழ்மிகு இசையமைப்பாளர் TR பாப்பா. அவர் தனக்கு ஒரு உதவி இசையமைப்பாளர் வேண்டுமே என்று தேடிய போது அவரது தெரிவாக அமைந்தவர்தான் KM ஜவாஹிர். TR பாப்பா அவர்களது உதவி இசையமைப்பாளராக பல சிங்கள படங்களுக்கு KM ஜவாஹிர் பணியாற்றினார். அந்த அனுபவமும் அங்கீகாரமுமே இலங்கையில் முதன் முதலில் 35mm தயாரான தோட்டக்காரி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் என்ற தகுதியை அவர் பெற காரணியாகியது. 35க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்களை கொண்டு அற்புதமான பாடல்களை அந்த தோட்டக்காரி திரைப்படத்துக்காக ஜவாஹிர் மாஸ்டர் உருவாக்கினார்.

1973 வெளிவந்த மீனவ பெண் திரைப்படத்தின் இசையமைப்பாளரும் கே எம் ஜவாஹிர் அவர்களே. டி ஆர் பாப்பா அவர்களுக்கு உதவி இசையமைப்பாளராக பணியாற்றிய காலத்திலேயே சிங்கள இசைக்கலைஞர்களாலும் மதிக்கப்படும் ஒருவராக திகழ்ந்த கே எம் ஜவாஹிர் அவர்கள் ஆதரயக்க மகிம எனும் சிங்கள படத்துக்கும் இசையமைத்தார். அந்நாளில் புகழ்பெற்று விளங்கிய அனைத்து பாடகர் பாடகியரும் கே எம் ஜவாஹிர் அவர்களுடைய இசையில் பல சிங்கள திரைப்பட பாடல்களை மெல்லிசை பாடல்களை பாடியுள்ளார்கள். அதே வேளையில் தெற்கையும் வடக்கையும் இணைக்கும் ஒரு இசை பாலமாகவும் திகழ்ந்தார் கே எம் ஜவாஹிர் அவர்கள். வடக்கிலே புகழ்பெற்றிருந்த கண்ணன் கோஷ்டியுடன் இணைந்து மேடைகளில் இசை வழங்க அடிக்கடி யாழ்ப்பாணம் சென்று வந்தார். யாழ் கண்ணனோடு இணைந்து கண்ணன் ஜவாஹிர் இரட்டையர்களாகவும் பல இசை வார்ப்புகளை தந்தார்கள். கண்ணன் உருவாக்கிய மெட்டுக்கள் பலவற்றுக்கு இசை கோர்வைகளை நெறிப்படுத்தி இசை கலைஞர்களையும் வழிநடத்தி முழுமைப்படுத்தும் பணியில் ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று இன்றும் நன்றியோடு நினைவு கூறுகின்றார் யாழ் கண்ணன் மாஸ்டர். குறிப்பாக பின்னாளில் இலங்கை வானொலியில் பல மெல்லிசை பாடல்களுக்கு யாழ் கண்ணன் மிட்டமைத்த போது அந்த பாடல்களின் ஒலிப்பதிவில் ஜவாஹிர் மாஸ்டர் திரு கண்ணன் அவர்களுக்கு இன்றியமையாத துணையாக விளங்கினார். அதுபோலவேயே இந்தியாவில் இருந்து புகழ்போத்த கலைஞர்கள் இலங்கையில் நிகழ்ச்சிகளை நடத்த வரும்போதெல்லாம் அவர்களுக்கு இசை வழங்கும் பெரும் தொண்டினை முன்னின்று வழங்கியவர் ஜவாஹிர் மாஸ்டர். வட இந்திய நட்சத்திர பாடகர் தலத் மஹமூத் அவர்கள் இலங்கை வந்தபொழுது மேடைகளில் அவருக்கு பின்னணி இசை வழங்கிய பணியில் கே எம் ஜவாஹிர் அவர்கள் முக்கியமானவராக திகழ்ந்தார். அதுபோலவேயே இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இலங்கை வந்து இலங்கையின் பல பாகங்களில் கச்சேரி நடத்திய போது பின்னணி இசை வழங்கிய முக்கிய பணியை செய்தவர் கே எம் ஜவாஹிர். அது மட்டுமா, இசைமரசு நாகூர் இஎம் ஹனீஃபா அவர்களுக்கும் கூட இலங்கையின் பல பாகங்களில் அவர் மேடை கச்சேரி நடத்திய போது மிக முக்கியமான வாத்திய இசை கலைஞராக கே எம் ஜவாஹிர் அவர்கள் திகழ்ந்தார். இந்திய மண்ணில் உருவான சில படங்களுக்கும் இசையமைத்த பெருமைக்குரிய இலங்கை இசையமைப்பாளர் எம் எம் கவுஸ் அவர்களுடைய துணைவியார் குர்ஷித் கவுஸ் அவர்கள் வழங்கிய உருது இஸ்லாமிய கீத நிகழ்ச்சிகளுக்கும் இசைக்கலைஞர்களை வழிநடத்தி இசை வழங்கியவர் கே எம் ஜவாஹிர் அவர்கள். திரையிசை, இறையிசை, மெல்லிசை, பொப்பிசை என பல்வேறு தளங்களில் அரிய பல இசை வார்ப்புகளை தந்த கே எம் ஜவாஹிர் அவர்களுக்கு 1980 இலங்கை கலாசார அமைப்பு அகில இலங்கை ரீதியில் நடத்திய நாடகப் போட்டியில் அலைகள் என்ற நாடகத்தில் அவரது சிறந்த இசையமைப்புக்காக முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன சிறந்த இசையமைப்பாளர் எனும் விருதினை வழங்கி கௌரவித்தார். இஸ்லாமிய கீதங்கள் இசைத்துறையில் பல்லாண்டுகளாய் அவர் ஆற்றி வந்த அரும் பணியை பாராட்டி மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏஎச்எம் அஸ்வர் அவர்களது முயற்சியால் முஸ்லீம் கலாசார அமைப்பு 1993 மூஷிக் நூரி, அதாவது இசை ஒளி எனும் பட்டம் வழங்கி கௌரவித்தது. இலங்கை அரசின் பெருமைக்குரிய விருதான கலாபூஷணம் விருது 2005 அவருக்கு வழங்கப்பட்டது. கலாபூஷணம் விருது வழங்கப்பட்டதை தொடர்ந்து கே எம் ஜவாஹிர் தம்பதியர் 2005 கனடிய மண்ணுக்கு வரவழைக்கப்பட்டு திரு வைரமுத்து சொர்ணலிங்கம் அவர்களது இசையரங்கம் சார்பாக அவருக்கு இசை பேரொளி என்ற விருது வழங்கப்பட்டது. அதே டொரண்டோ மாநகரில் கவின் கலாலயா அமைப்பு வெள்ளிசை வித்தகர் என்ற பட்டம் அளித்து கௌரவித்தது. மக்கள் அபிமானம் பெற்ற பாடகர் பாடகிகள் பலரது இசை பயணத்தின் ஆரம்ப புள்ளியில் அவர் ஒரு ஏணியாக நின்று உழைத்தவர் என்று பல கலைஞர்கள் இன்றும் அவரை நன்றியுடன் நினைவு கூறுகின்றார்கள். கே எம் ஜவாஹிர் அவர்கள் 2007 மீண்டும் கனடிய மண்ணுக்கு விஜயம் செய்தார். கனடிய மண்ணில் வாழ்ந்து கொண்டிருந்த அவரது இசை வாரிசுகள் ஒவ்வொரும் ஒன்றிணைந்து கே எம் ஜவாஹிர் அவர்கள் இசையமைத்த திரை இசை பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், பொப்பிசை பாடல்கள் சிலவற்றை தெரிவு செய்து ஒரு நதியின் இசை ஊற்று என்ற பெயரில் இரு வட்டாக தொகுத்து வெளியிட்டார்கள். அந்த வெளியீட்டு விழாவிலே கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் விருது, கீதவாணி வானொலியின் விருது, கனடிய தமிழ் திரைப்பட மேம்பாட்டு மையத்தின் விருது,
ஈழத்து தமிழ் கலாச்சார அபிமானிகள் வழங்கிய விருது மற்றும் ஞானோதயம் கலைக்கூடம் வழங்கிய விருது ஆகியன வழங்கப்பட்டன. இந்த விருதுகளின் வரிசையில் உச்சமாக அமைந்தது கனடிய தமிழோசை வானொலி வழங்கிய விருது. அந்த விருது கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்களின் கரங்களால் வழங்கப்பட்டது. ஜவாஹிர் மாஸ்டர் தன் மூன்று வாரிசுகளையுமே இசைத்துறைக்கு தத்து கொடுத்ததால் அந்த மூன்று வாரிசுகளுமே இன்று இசைத்துறையில் தனித்துவ முத்திரையோடு திகழ்ந்து வருகின்றார்கள். மூத்தவர் அனாஸ் கனடிய மண்ணிலே ஒரு தாளவாத்திய கலைஞராக பல்வேறு மேடைகளில் பங்களிப்பு செய்து வருகின்றார். இரண்டாமவர் அயாஸ் இலங்கை மண்ணிலே இருமொழி கலைஞர்கள் அனைவராலும் நேசிக்கப்படும் ஒரு கிட்டார் வாத்திய கலைஞராக திகழ்ந்து வருகின்றார். இளையவர் ஃபயாஸ் ஜவாஹிர் கனடிய மண்ணிலே பண்புளி இசை கலைஞர்கள் ரசிகர்கள் அனைவராலும் படைப்பாற்றல் மிக்க ஒரு இசையமைப்பாளராக போற்றப்படும் சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றார். மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், இசையரசர் டி எம் சௌந்தரராஜன், இசையரசி எஸ் ஜானகி, பத்மஸ்ரீ சின்னக்குயில் சித்ரா, பத்ம விபூஷன் பி சுஷீலா, பத்ம விபூஷன்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி, மனோ ஹரிஹரன், சுஜாதா மால்குடி சுபா, உன்னி கிருஷ்ணன், ஹரிஷ் ராகவேந்திரா, ஹரிஹரன் அனந்து, முகேஷ், ராஜேஷ் வைத்யா, மேஜர் சுந்தரராஜன், கவி பேரரசர் வைரமுத்து, கங்கை அமரன் ஆகியோர் ஃபயாஸ் ஜவாஹிரின் இசை மேடைகளில் கலந்து சிறப்பித்து பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களது இசை வாழ்வின் பின்னணியிலும் அவரது வாரிசுகளின் வெற்றிகளின் பின்னணியிலும் மிக பெரும் ஆக்க சக்தியாக விளங்கியவர் திருமதி ஹமீதா ஜவாஹிர் என்றால் மிகையாகாது. ஜவாஹிர் மாஸ்டருக்கு வழங்கப்பட்ட விருதுகளின் உச்சமாக அமைவது இலங்கை அரசின் வாழ்நாள் சாதனை விருது. காலம் சென்ற இசை அறிஞர் டபிள்யூ டி அமரதேவ அவர்களுக்கும் நமது ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களுக்கும் ஒரே மேடையில் அரச மரியாதையுடன் வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்பட்டது.

0: வாழ்வின் இறுதி கட்டத்திலும் 89 வயதான காலத்திலும் கூட பக்தி பாடல்கள் மெல்லிசை பாடல்களுக்கு இசையமைக்க இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் அழைத்த போது சன்மானத்தை கூட பொருட்படுத்தாமல் ஓடோடி சென்று உழைத்தார். 90 வயதை நிறைவு செய்ய 6 மாதங்கள் இருக்கும் வேளையில்தான் இறைவன் அவரை அழைத்து கொண்டான். இறைவா, நாளை மறுமையில் அவருக்கு நற்சுவனபதியின் வாயிலை திறந்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்வோம்.
1: ஈழத்து தமிழ் இசை வரலாற்றின் முன்னோடி என்று போற்றப்படும் ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களின் வாழ்க்கை புத்தகத்தின் சில பக்கங்களையாவது புரட்டினோம். தொடர்ந்து ஜவாஹிர் மாஸ்டர் வழங்கிய இசை வார்ப்புகள் சிலவற்றை இன்றைய தலைமுறை இசைக்கலைஞர்கள் பாடி அவரை போற்ற காத்திருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி ஜவாஹிர் மாஸ்டர் அவர்கள் மீது அன்பும் பாசமும் கொண்ட அன்பர்கள் சிலர் நினைவேந்தல் உரைகளையும் நிகழ்த்தப் போகின்றார்கள். அத்தனை அம்சங்களையும் லண்டன் மாநகரில் இருந்து தொகுத்து வழங்கப் போகின்றார் நமது அன்பு சகோதரர் எஸ் கே ராஜன்.
2: மிக்க நன்றி. எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். இலங்கை மணி திருநாட்டின் தமிழ் கலை வேர்களையும் விருட்சங்களையும் அவற்றின் கிளைகளையும் நன்கறிந்தவர், அவர்களோடு இணைந்து கலைப்பணி புரிந்தவர், எப்பொழுதும் எனது முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் சகோதரர் பி ஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் தமது நினைவாற்றலில் இருந்து மீட்டு தொகுத்தளித்த கலாபூஷணம் கே எம் ஜவாஹிர் அவர்களது நினைவேந்தல் விவரணத் தொகுப்பு இதுவரை பார்த்தீர்கள். பிரமாண்டமான அரங்கங்களை அலங்கரித்த முதுபெரும் இசையமைப்பாளர் எங்களது கலாபூஷணம் கே எம் ஜவாஹிர் அவர்கள். அவர்களது நினைவேந்தல் என்பதும் அப்படியான ஓர் அரங்கிலேயே நிகழ்த்தப்பட வேண்டிய ஒன்று. பேரிடர் காலம், இந்த டிஜிட்டல் வழி தொழில்நுட்பத்தின் ஊடாக உலகெங்கும் பறந்து வாழும் மக்கள் ஒவ்வொருவரது நெஞ்சம் நிறையும் வகையில் உங்கள் இல்லங்களிலும் நீங்கள் கைகளில் வைத்திருக்கும் கை தொலைபேசி கருவிகளுக்கு ஊடாகவும் இதனை வழங்குகின்றோம். ஈழத்து திரை இசை வரலாற்றின் முன்னோடி கலாபூஷணம் கே எம் ஜவாஹிர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து 2 திங்கள் ஓடி மறைந்துவிட்டன. இன்று 60வது தினம். திரை இசை, இறை இசை, மெல்லிசை, பொப்பிசை என 4 வித இசை பரிமாணங்களில் இலங்கையின் இசைத்துறைக்கு அளப்பரிய பங்களிப்புகளை வழங்கிய ஜவாஹிர் மாஸ்டர் அவர்களது பண்புகளை நன்றியோடு நினைவுகூரும் இந்த நினைவேந்தல் நிகழ்விலே அடுத்து கலாபூஷணம் கே எம் ஜவாஹிர் அவர்கள் உருவாக்கிய இசை வார்ப்புகள் சிலவற்றை இறைமீட்டப் போகின்றோம். அவரது இசைக்கோலங்களை முன்பு பாடியவர்களோடு இன்றைய இளைய தலைமுறையினர் சிலரும் அந்த பாடல்களை பாடி மாண்பேற்ற முன்வந்திருப்பதே இன்றைய நினைவேந்தல் நிகழ்வின் சிறப்பம்சம். பாடல்களிடையே ஜவாஹிர் மாஸ்டர் மேல் அன்பும் பாசமும் மதிப்பும் அபிமானமும் கொண்ட அன்பர்கள் சிலரது நினைவேந்தல் உரைகளும் இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றோம். முதல் பாடலே ஒரு இறை இசை பாடல். மதமாச்சரியங்கள் கடந்த அனைத்து மத இறை இசை பாடல்களுக்கும் ஏன் பௌத்த வழிபாட்டு பாடல்களுக்கும் இசையமைத்த பண்பாளர் கலாபூஷணம் கே எம் ஜவாஹிர் அவர்கள். அவரது இசையில் உருவான இந்த பக்தி பாடலை பாடியிருப்பவர் கோகுலன் சிவா. இலங்கையின் அன்றைய தலைநகர் கொழும்பில் இவர் வாழ்ந்திருந்த காலத்திலே கே எம் ஜவாஹிர் அவர்களது இசையில் பாடல்களை பாடிய பெருமைக்குரியவர் இவர். எஸ் ரகுநாதன் எழுதிய பாடலுக்கு அன்று கே எம் ஜவாஹிர் அவர்கள் இசையமைத்தார். தந்தை இசை அமைத்த அந்த பாடலை இன்று தனையன் ஃபயாஸ் ஜவாஹிரின் இசை பின்னணியில் மீண்டும் பாடுகிறார் கோகுலன் சிவா அவர்கள்.

0: ஈழத்து இசைத்துறையில் மிக நீண்ட வரலாற்றை கொண்டவர். யாழ் மண்ணில் இசைக்குழு வரலாற்றை கண்ணன் கோஷ்டி மூலம் ஆரம்பித்து வைத்தவர் இசைவாணர் எம். கண்ணன் அவர்கள். இவரது கொழும்பு நகர இசைப்பணிக்கும் இலங்கை வானொலியில் மெல்லிசை பாடல் பதிவுகளின் ஆரம்ப காலகட்டத்திலும் இவருக்கு கை கொடுத்து உதவியவர் கே. எம். ஜவாகிர் அவர்களே. 70களில் இருந்து கண்ணன் அவர்களுக்கு இனிய நண்பராக திகழ்ந்து வந்தவர் கலாபூஷணம் கே. எம். ஜவாகிர் அவர்கள். அவருடனான தமது நினைவுகளை இன்றைய நினைவேந்தலில் மீட்டுகிறார் இசைவாணர் எம். கண்ணன் அவர்கள்.
1: ஜவாகிர் மாஸ்டர், 1970களில் அவருடைய நட்பு எனக்கு கிடைத்தது. அன்றிலிருந்து நாங்கள் கண்ணன் ஜவாகிர் என்ற பெயர் முறையில் இசை நிகழ்ச்சிகளை ரெக்கார்டிங்களை கம்போசிஷன்களை செய்து கொண்டிருந்தோம். என்னுடைய கம்போசிஷன் எல்லாத்திலும் அவர் எனக்கு மியூசிக்கை அரேஞ்ச்மெண்ட்டை செய்தவர். மற்றும் உதவிகள் எல்லாம் கலைஞர்களை, சிங்கள கலைஞர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி என்னுடைய தொழிலுக்கு அந்த உதவிகள் எல்லாம் அவர் செய்தார். அப்படியான ஒரு மகான். ஆனால் நான் அவரும் நண்பர்களாகவே பழகி கொண்டோம். அவர் என்னோட கூடிய வயது உள்ளவர்கள், நான் எழுதி கொடுப்பேன், அவர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு அந்த உதவிகளை செய்தார். அப்படியான ஒரு வித்வான். அவருக்கு இந்துஸ்தான் இசையில் அவருக்கு நல்ல விருப்பம். அவர் அதை படித்திருக்கிறார். அதனால்தான் அவரோடு நான் இணைந்தேன். அப்போது தான் நாங்கள் அந்த முதல் என்னுடைய கண்ணன் ஜவாகிர் என்ற ஒரு தலையங்கத்தை நாங்கள் கொடுத்தோம். இசைத்தட்டுகள் தான் நாங்கள் செய்தோம். அப்போது வீடியோஸ் ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்தில் அவர் அந்த செய்த என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒரு பங்காக இருந்திருக்கிறார் என்றதற்கு அவருக்கு நான் நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். இப்போவும் அதனுடைய அவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டது எனக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். இதில் அவருடைய ஆத்மா சாந்தியடைய நான் பிரார்த்திக்கின்றேன். அத்துடன் அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: ஈழத்து மெல்லிசை திரையிசை பொப்பிசை வரலாற்று நாயகர்களில் ஒருவர் அமுதன் அண்ணாமலை.

0: லண்டன் கோஸ்டியின் நீண்டகால பாடகர். இவரது மெல்லிசை பொப்பிசை பாடல்கள் பலவற்றில் ஜவாகிர் மாஸ்டரின் உழைப்பு காலத்தால் மறக்கக்கூடியது அல்ல. தற்பொழுது கனடாவின் மொன்றியல் நகரில் வாழ்ந்து வரும் கலைமாமணி அமுதன் அண்ணாமலை அவர்கள் கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்களுடனான தமது உறவையும் நினைவுகளையும் இறை மீட்டுகிறார்.
1: I take this opportunity to do my humble tribute to Kalabhushanam K.M. Jawahir Master, who had tremendous knowledge to write notation in classic and as well as Western music notation too. It's paramount important to note he had been worked with Indian music directors like T.R. Papa, music director. And also, I feel very proud to say K.M. Jawahir Master only recommended me in order to take part at SLBC Life Music Program that was held in 1957. So, in conclusion, let me pray the Almighty God, may his soul rest in peace, peace, peace.
0: அன்பிற்கினிய உறவுகளே, கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்களது நினைவேந்தல் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கே எம் ஜவாகிர் அவர்கள் 2007 கனடா தேசத்திற்கு இரண்டாவது முறையாக வருக தந்த பொழுது அவரை மாண்பேற்றும் வகையில் அவரது இசையில் முன்பு உருவான பாடல்கள் சில மீளவும் இசைக்கோர்ப்பு செய்து பதிவு செய்யப்பட்டு தூக்கப்பட்டு ஒரு நதியின் இசையூற்று என்ற பெயரில் இருபட்டாக வெளியிடப்பட்டது. அந்த இருபட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பாடலும் இடம்பெற்றது. இறைதாசன் இயற்றிய அன்னையின் மாண்பினை போற்றி பாடும் அந்த பாடலை ஏ.ஆர். ரகுமான் அவர்களின் அறிமுகம் என்ற பெருமைக்குரிய தென்னிந்தியாவின் புகழ்மிகு திரை இசை பாடகர் முகேஷ் அவர்கள் கே எம் ஜவாகிர் அவர்களது இசையிலே பாடியிருந்தார். ஜவாகிர் மாஸ்டர் அவர்களின் நினைவாக அதே பாடலை இன்றைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலும் பாடுகிறார் நமது அபிமானத்துக்குரிய பாடகர் முகேஷ் அவர்கள்.

0: பொப்பிசை பிதா நித்தி கனகரட்னம் அவர்கள். தென்னிலங்கை வந்து தனது இசை முயற்சிகளை ஆரம்பித்த காலங்களில் அவருக்கு உதவிக்கரம் நீட்டி வரவேற்று அளப்பரிய இசை பங்களிப்பை வழங்கியவர்களுள் முக்கியமானவர் நமது கலாபூஷணம் கே எம் ஜபாகிர் அவர்களே. நித்தி அவர்களது பொப்பிசை பாடல் பதிவுகளின் போது இசை கோர்வைகள் நெறிப்படுத்தி ஒலிப்பதிவு நேர்த்தியாக அமைய பெரும் பங்காற்றிய கே எம் ஜபாகிர் அவர்களை நன்றி மறவாமல் தமது இதயத்தால் நினைவு கூறுகிறார் பொப்பிசை பிதா நித்தி கனகரட்னம் அவர்கள்.
1: 1973 சீதனம் சீராக வேண்டுமா என்ற பாடலை நான் எழுதி மட்டமைத்து நண்பன் ஹமீதுடன் சேர்ந்து இலங்கை ஒளிபரப்பு தாபனத்தில் ஒளிப்பதிவு செய்யலாம் என்று போன பொழுது அங்கே ஒருவரை எனக்கு அறிமுகம் செய்தார்கள். ஜவாகிர் மாஸ்டரன் சொன்னார்கள். நான் அவரை பற்றி ஒன்றும் அறிந்திருக்கவில்லை. தன்னுடைய YC10 என்ற அந்த கீபோர்டை வைத்து கொண்டு எங்கள் குழுவுடன் சேர்ந்து இசை வழங்குவதற்கு ஓம் என்று சொன்னார். எனது பாடல் மெட்டுக்கு இடையில் வரும் இசையை தானே இசையமைத்து அந்த பாடலை மெருகட்டி தந்தார். அவர் ஒரு பெரிய ஒரு இசையமைப்பாளன், பல பாடல்களுக்கு அதிபதி என்ற செய்தி எனக்கு தெரியவில்லை. அப்பொழுதுதான் நினைத்தேன், ஒரு சாதாரண மனிதனாக தன்னை யோசித்து நாங்கள் கேட்ட அன்றைய அந்த விண்ணப்பத்திற்கு ஓம் என்று சொல்லி எனக்கு இசை வழங்குவதற்கு வந்த அந்த மனதை நினைத்து நான் எனக்குள்ளே பெருமைப்பட்டேன். ஒரு சிறு குருவி பல மரங்களை போய் கேட்கின்றதாம், மழைக்காலம் வருகின்றது இடம் தருவாயா என்று. எல்லா மரங்களும் இல்லை என்று சொன்ன பொழுது ஆலமரம் மட்டும் நீ வா, நான் உனக்கு இடம் தருகின்றேன் என்று சொல்லி அந்த குருவி குஞ்சை ஏற்றுக்கொண்டதாம். அந்த வையாத்தான் நான் அவரை நான் என்று பார்க்கின்றேன். ஒரு பெரியொரு ஆலமரம் நாங்கள் கேட்ட அந்த விண்ணப்பத்திற்கு ஓம் என்று சொல்லி தனது கிளைகளை கீழே தாழ்த்தி என்னை ஏற்றுக்கொண்டதற்காக அவருக்கு, அவர் இன்று இறந்து போனாலும் அவரது ஆத்மாவுடன் நான் பேசுவதாக நினைத்து கொள்கின்றேன். ஒரு பெரியொரு மகானாகவும் அவரை எனது மனதிலே வைத்து நான் பூசிக்கின்றேன். இப்படிப்பட்ட மனிதர்கள் எங்களுக்கு கிடைப்பது மிகவும் அரிது. ஜவாகிர் மாஸ்டருடைய பெயர் என்றும் நிலைக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள் இசை அமைக்கின்றார்கள். அவர்களின் ஊடாக கூட நாங்கள் அவரது வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் என்று எல்லாம் வெல்ல இறைவனை நான் இறைஞ்சி உங்களிடமிருந்து விடைபெறுவது மருத்துவர் பாடகர் நித்தி கனகரத்னம், மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. வணக்கம், நன்றி.
0: கனேடிய மண்ணில் பிரபலமான ஷியானாஸ் இசைக்குழுவை இயக்கி வரும் இசையமைப்பாளர் சிபோதன் தென்னிந்திய கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் பலவற்றுக்கு இசை வழங்கி புகழ் பெற்றவர். ஈழத்து ரத்தினம் எழுதிய வரிகளுக்கு இன்றைய நினைவேந்தலுக்குரிய கே எம் ஜபாகிர் இசையமைக்க அமுதன் அண்ணாமலை அவர்கள் முன்பு பாடி புகழ்பெற்ற ஒரு பாடலை இந்த நிகழ்ச்சியில் தனது இசைக்குழுவின் துணையோடு வழங்குகிறார். பாடலை பாடியிருப்பவர் கனேடிய மண்ணில் வெளியான இருபட்டுக்கள் பலவற்றில் பாடி புகழ்பெற்ற ஃபயாஸ் ஜபாகிரின் சூப்பர் சன்ஸ். மேடை இசை நிகழ்ச்சிகள் பலவற்றையும் அலங்கரித்த பெருமைக்குரியவரான ராகவன் முருகேசு அவர்கள்.

0: ஈழத்தில் கர்நாடக இசைக்கலையின் பாரம்பரியம் பேணும் மூத்த கலைஞர்களில் ஒருவரான இன்னிசைவேந்தர் பொன் சுந்தர்லிங்கம் அவர்கள் தன்னுடைய இசை பயணத்தில் கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்கள் பற்றி நிறையவே அறிந்திருக்கின்றார். அவர் பற்றி இப்பொழுது உங்கள் முன்னிலையில் பேசுவதற்காக இன்னிசைவேந்தர் பொன் சுந்தர்லிங்கம் அவர்கள்.
1: கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் காலமானார் என்ற செய்தி கேட்டு துயருற்றேன். இலங்கை இசை வரலாற்றில் அற்புதமான இசைக்கலைஞர். பொப்பிசை, மெல்லிசை, இறை இசை, தமிழிசை, பௌத்த இசை, இஸ்லாமிய இசை என பல தரப்பிலும் பல பக்தி பாடல்களுக்கு இசையமைத்து உலக மக்களால் பாராட்ட பெற்று வருபவர். இவர் கனடாவில் வருகை தந்த பொழுதும் இசையூற்று என்ற ஒரு ஒலிநாடாவை வெளியிட்டு எல்லாரிடமும் பாராட்டு பெற்றவர். இவரது இசை எமது மண்ணில் நிலைத்து நிற்கும் என்றதற்கு தனது பிள்ளைகளையே இந்த துறையிலே மிகவும் பாட்டித்தியம் பெற்று அவர்கள் இங்கு இசையாற்றுவதோடு மட்டுமல்லாமல் பிரபல தென்னிசை கலைஞர்கள், மெல்லிசை கலைஞர்கள், எமது இளத்து இசை கலைஞர்கள் பலருக்கும் இசையமைத்து பாராட்டு பெற்று வருகின்றார்கள். மாபெரும் கலைஞர் கே எம் ஜவாகிர் அவரது இழப்பு எம் போன்ற கலைஞர்களுக்கும் மிகவும் ஒரு பேரிழப்பு என்றே கூற வேண்டும். அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதுடன் அவரை பிரிந்து வாழுகின்ற குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். இன்னிசைவேந்தர் சங்கீத பூஷணம் பொன் சுந்தரலிங்கம் கனடா.
0: தாயகத்தில் இலங்கை வானொலி அறிவிப்பாளராக, தயாரிப்பாளராக, பின்னர் ரூபவாகினி தொலைக்காட்சியில் தயாரிப்பாளராகவும் தமிழ் பிரிவின் பணிப்பாளராகவும் பெரும் தொண்டாற்றிய பி விக்னேஸ்வரன் அவர்கள் பாரம்பரிய கலைகளுக்கு ரூபவாகினியில் களம் அமைத்து மேம்படுத்தியதோடு வெகுஜன கலை வடிவங்களுக்கும் ஊக்கமளித்து படைப்பாற்றல் மிகு தமிழ் கலைஞர்களது திறமைகள் மக்களது வரவேற்பினை பெற பாடுபட்டவர். தற்பொழுது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகின்றார். கனடாவில் டிவிஐ தொலைக்காட்சியில் பணியாற்றிய காலகட்டத்திலும் புலம்பெயர் வாழ் கலைஞர்களது படைப்புகள் பலவற்றை பதிவாக்கியவர். இலங்கையில் வாழ்ந்த காலத்தில் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் கே எம் ஜவாகிர் அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவம் நிறைந்தவர். கே எம் ஜவாகிர் அவர்களின் கனடா வருகையின் போது அவரை டிவிஐ தொலைக்காட்சிக்கு அழைத்து சிற்பிகண்டு பெருமைப்படுத்திக் கொண்டவர் பி விக்னேஸ்வரன் அவர்கள். கே எம் ஜவாகிர் அவர்களை பற்றிய நினைவுகளை இப்பொழுது மீட்டுகிறார்.
2: வணக்கம். ஜவாகிர் மாஸ்டர் என்று மரியாதையுடனும் அன்புடனும் அழைக்கப்படும் கே எம் ஜவாகிர் அவர்களை நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் இணைந்த 1970 முதல் நேரில் அறிவேன். இலங்கையின் முதல் தமிழ் திரைப்படமான தோட்டக்காரி வெளிவந்த போது நான் சிறுவனாக பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்போதெல்லாம் விளம்பரங்களில் இசையமைப்பு கே எம் ஜவாகிர் என்று எழுதியிருப்பதை பார்த்திருக்கிறேன். நான் வேலைக்காக கொழும்புக்கு வந்த பின்னர்தான் அவர் இசையமைத்த அடுத்த திரைப்படமான மீனவ பெண் வெளிவந்தது. அப்போது அவரை பற்றி மிக அதிகமாக கேள்விப்பட்டேன். நேரில் பார்த்ததில்லை. நான் ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தில் ஒலிப்பதிவாளராக பணியாற்ற தொடங்கியதும் இஸ்லாமிய பாடல்களின் ஒலிப்பதிவுகளுக்கு இசையமைப்பாளராக பணியாற்ற வரும் ஜவாகிர் அவர்களை நேரில் காணும் வாய்ப்பு கிடைத்தது. ஜவாகிர் அவர்கள் அந்த ஒலிப்பதிவுகளில் மிக சுறுசுறுப்பாக பணியாற்றுவார். அந்த 3 மணித்தியாலங்களில் 4-5 பாடல்கள் ஒலிப்பதிவாகிவிடும். ஒலிப்பதிவு முடிந்து பாடல்களை கேட்டுவிட்டு ஒலிப்பதிவாளர்களின் அறைக்கு வந்து ஒலிப்பதிவு நன்றாக இருக்கிறது என்று பாராட்டிவிட்டு செல்வார். பணிக்கு புதியவர்களான எமக்கு அந்த பாராட்டு மிகுந்த உற்சாகத்தை அளிக்கும். இஸ்லாமிய கீதங்கள், ஈழத்து பாடல்கள், பொப்பிசை பாடல்கள், தமிழ் சிங்கள சினிமா பாடல்கள், மேடை நாடக பாடல்கள் என்று அவர் பணியாற்றிய கலைப்பரப்பு மிகவும் பரந்தது. 1980களில் இலங்கையில் தொலைக்காட்சி சேவை ஆரம்பிக்கப்பட்டதும் அங்கும் பல நிகழ்ச்சிகளுக்கு இசையமைத்த கே எம் ஜவாகிர் அவர்களை தேடி பல கௌரவங்களும் பட்டங்களும் வந்து சேர்ந்தன. அவரது இசை சேவையை பாராட்டி இலங்கை அரசால் வழங்கப்பட்ட கலாபூஷணம், மூஷிக் நூரி என்ற பட்டங்கள் முக்கியமானவை. அவரது இசைப்பணியை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு தனது வாரிசுகளையும் தயார்படுத்தியிருக்கிறார் கே எம் ஜவாகிர் அவர்கள். அவர்களும் இலங்கையிலும் உலகில் தமிழர்கள் வாழும் பல்வேறு நாடுகளிலும் முன்னணி இசைக்கலைஞர்களாக திகழ்கிறார்கள். அவரது இளைய மகன் ஃபயாஸ் மிக சிறுவயது முதல் இசைத்துறையில் மிக முக்கிய கலைஞராக போற்றப்படுகிறார். கே எம் ஜவாஹிர் அவர்களது புதல்வர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் தந்தையாரின் பாடல்களை சிடி இசைத்தட்டாக டொரண்டோவில் வழிவிட்டு அவருக்கு பெருமை சேர்த்தார்கள். இலங்கையில் கலைகள் எழுச்சி பெற்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கிய இசையமைப்பாளராக ஓயாது பணியாற்றி பெருமை பெற்ற கே எம் ஜவாஹிர் அவர்களை நன்றியுடன் நினைவுகூரும் சந்தர்ப்பத்தை எனக் கழித்த ஃபயாஸ் ஜவாஹிர் அவர்களுக்கு நன்றி கூறி மறைந்த கே எம் ஜவாஹிர் அவர்களின் ஆத்மசாந்திக்காக இறைவனை வேண்டுகிறேன்.
0: அன்புக்கினிய உறவுகளே, லண்டன் மாநகரத்தில் தளம் கொண்டு ஃப்ரீபேர்ட்ஸ் இசைக்குழுவை இயக்கி வருபவர் திரு எஸ் கஜன் இலங்கை உட்பட கனடா, ஐரோப்பிய நாடுகள் எங்கும் இசை நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்து அந்தந்த நாடுகளில் உள்ள பாடல்களையும் இசைக்கலைஞர்களையும் அந்த இசை அரங்க மேடைகளில் அரங்கேற்றி மகிழ்பவர், தலை சிறந்த பாடகராக வலம் பெறும் இவர் இன்றைய நினைவேந்தலுக்காக தெரிவு செய்துள்ள பாடல் எது தெரியுமா? கண்ணன் ஜவாஹிர் இசையில் மூத்த பாடகர் அமுதன் அண்ணாமலை அவர்கள் பாடி புகழ் பெற்று விளங்கிய மாணிக்க தேரிலே மயில் வந்தது என்ற பாடல். கொழும்பு கதிரேசன் ஆலய ஆடிவேல் விழாவை மையமாக கொண்டு ஈழத்து ரத்தினம் அவர்கள் வடித்த வரிகள் என்று சூப்பர் சன்ஸ் ஃபயாஸ் ரட்னம் இசை பின்னணியில் அந்த பாடலை பாடுகிறார் எஸ் கஜன் அவர்கள்.

0: கலை பாரம்பரியம் மிகு குடும்ப பின்னணியை கொண்டவர் திரு எஸ் விஸ்வநாதன். இலங்கை வானொலியில் அறிவிப்பாளராக தன் ஊடக வாழ்வை ஆரம்பித்து பின்னர் ரூபவாகினி தொலைக்காட்சியில் தமிழ் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, செய்தி வாசிப்பாளராக, பின்னாளில் தமிழ் பிரிவின் பணிப்பாளராகவும் பணியாற்றியவர். தொலைக்காட்சி நாடக நடிகராகவும் இருமொழி பேசும் மக்கள் மத்தியிலும் தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டவர். ரூபவாகினியில் இவரது தயாரிப்பில் மெல்லிசை பாடல்கள் ஒளிபரப்பான காலத்திலே கே எம் ஜவாகிர் அவர்களின் படைப்பாற்றல் திறனை அதனது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு பெற்றுக்கொண்டவர். அந்த நினைவுகளை இப்பொழுது மீட்டுகின்றார் எஸ் விஸ்வநாதன் அவர்கள்.
1: மதிப்புக்குரிய கே எம் ஜவாகிர் மாஸ்டர் அவர்கள் இலங்கையின் இசைத்துறைக்கு வழங்கியிருக்கின்ற பங்களிப்பு அளப்பரியது. ஒரு உண்மை கலைஞர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்தால் போல் அவர் தன்னுடைய கலை வாழ்க்கையில் மேற்கொண்டிருந்தார். அவருடைய இசைத்துறை பயணமானது மிக நீண்ட காலம் அவர் பணியாற்றி இருக்கின்றார். ஆமாம், நான் நினைக்கின்றேன் 5 அல்லது 6 தசாப்த காலத்திற்கு மேலாக இசைத்துறையில் அயராது இடைவிடாது பணியாற்றிய ஒரு மாபெரும் இசையமைப்பாளர் கே எம் ஜவாகிர் மாஸ்டர் அவர்கள். எந்த ஒரு நிலையிலும் அவர் நிதானமாகத்தான் நடந்து கொள்வார். ஒரு கலைஞனுடைய முகத்தில், உண்மை கலைஞனுடைய முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கே எம் ஜவாகிர் மாஸ்டர் அவர்கள். வானொலியிலே தமிழ்ச்சவையிலே இடம்பெற்றிருந்த பல மெல்லிசை பாடல்கள், குறிப்பாக இலங்கையின் மெல்லிசை துறைக்கு ஒரு நல்ல பரிமாணத்தை கொண்டு வந்த இசையமைப்பாளர்கள் என்ற வரிசையிலே முக்கியமான இடத்தை பிடிப்பவர் கே எம் ஜவாகிர் மாஸ்டர் அவர்கள். வானொலியிலே தமிழ்ச்சேவையில் மட்டுமன்றி இஸ்லாமிய கீதங்கள் பலவற்றையும் படைத்து அவர் முஸ்லீம் சேவையிலும் தன்னுடைய இசை ஆற்றலை வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். தொலைக்காட்சியில் அவருடைய பங்களிப்பு பல இடம்பெற்றிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் தான் அவரோடு மிகவும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தன. எம்முடைய சேவையிலே இடம்பெற்றிருந்த பல வாத்திய சங்கம நிகழ்ச்சிகள், இசை சங்கம நிகழ்ச்சிகள், மெல்லிசை பாடல்கள் மற்றும் பாரம்பரிய தமிழ் இசை நிகழ்ச்சிகள் பலவற்றிலே அவர் ஒரு இசையமைப்பாளராக மட்டுமன்றி ஒரு இசைக்கலைஞராகவும் தொடர்ந்தும் பணியாற்றியிருக்கின்றார். அவருடைய புதல்வரும் பல இசையாக்கங்களை எம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக வழங்கியிருந்தார். கே எம் ஜவாகிர் மாஸ்டர் அவர்கள் விட்டு சென்ற அந்த பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் செல்கின்ற இந்த புதல்வர்களை நான் பாராட்டுகின்றேன். அதே வேளையிலே கே எம் ஜவாகிர் மாஸ்டருடைய உன்னதமான பணி என்றென்றும் இலங்கையின் இசைத்துறையிலே நிலைத்திருக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த வேளையிலே கே எம் ஜவாகிர் மாஸ்டர் அவர்களுடைய ஆத்மா சாந்தி பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி.
0: கனேடிய மண்ணில் ஈழத்து கலைஞர்களின் பாடல்கள் தனித்துவமாக விளங்க வேண்டும் என்ற வேணவா கொண்டு இசைக்கு ஏது எல்லை என்ற அரங்க நிகழ்ச்சியை வடிவமைத்து பாடல்களை எழுதி மெட்டமைத்து நம்மவர் பாடல்களை கனடாவில் மேடையேற்றி வரும் பெருமைக்குரியவர் வைரமுத்து சொர்ணலிங்கம் அவர்கள். 2005 கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்கள் கனடா தேசம் வருவதற்கு பின்புலமாக இருந்து உதவியவர். கனேடிய மண்ணில் நம்மவர்கன்று தொலைக்காட்சி வானொலி என்பவை உருவாக பின்புலமாக நின்று உழைத்தவர்களில் முக்கியமானவர். கனடாவின் தமிழ் தொழில் முனைவோர் மத்தியில் முக்கிய இடம் வகிக்கின்றவர். இலங்கைமணி திருநாட்டின் மூத்த இசையமைப்பாளர் கே எம் ஜவாகிர் அவர்கள் மீது தான் கொண்ட அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்துகின்றார் வைரமுத்து சொர்ணலிங்கம் அவர்கள்.
2: இலங்கை வானொலியிலே காலை வேளையிலே எழுத்து பாடல்கள் ஒலிக்கும் போது ஜவாகிர் மாஸ்டரின் பெயரும் ஒலிக்கும். அதன்பின் அவர் தோட்டக்காரி படத்துக்கு இசையமைத்த போது அவரின் பெயர் மிகவும் பிரபல்யமானது. ஆனாலும் இலங்கையில் இருக்கும் வரை அவரை பார்த்ததும் இல்லை, பழகியதும் இல்லை. ஃபயாஸ் கனடா வந்து அவரின் இசையாளமையை பார்த்து வியந்து, அதேவேளை உமாரமணனும் கனடா வந்து அவர்கள் இருவரும் சேர்ந்தபோது உருவான இசைக்கு ஏதே இல்லையிலே நான் ஜவாகிர் மாஸ்டரை சந்திக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. 2005 யாதவன் அவர்கள் லண்டனிலிருந்து வந்து இசைக்கேதையில் பாடிய போது அதற்கு ஹார்மோனியம் வாசிக்க ஜவாகிர் மாஸ்டர் ஒப்புக்கொண்டார். அவர் இசை பயிற்சிகளின் போது காட்டிய ஆர்வம், அவர் காட்டிய அறிவுரைகள் எல்லாமே அவர் மேல் மிக மதிப்பை வைக்க செய்தது. அத்தோடு அவர் இசையில் மட்டுமல்ல, பழகுவதற்கு கூட மிகவும் மென்மையானவர், இனிமையானவர். அவரின் இழப்பு உண்மையிலே இசையுலகுக்கு மட்டுமல்ல, மனித நேயத்துக்கு கூட அது பெரிய இழப்பு. அவரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன்.
0: கனடா டொரண்டோவில் லதன் பிரதர்ஸ் எனும் இசைக்குழுவை இயக்கி வருகின்றவர் பாபு ஜெயகாந்தன் அவர்கள் ஆக்டோபேட் வாத்திய கலைஞராக ஃபயாஸ் ஜவாகிர் அவர்களின் சூப்பர் சன்ஸ் இசைக்குழுவிலும் இவர் அங்கம் பெற்றவர். நமது நினைவேந்தலுக்குரிய கலாபூஷணம் கே எம் ஜவாகிர் அவர்களோடு கொழும்பில் இணைந்து பணியாற்றிய கலைஞர்கள் வரிசையில் இவருக்கும் இடம் உண்டு. சமீப காலமாக பழைய தமிழ் பொப்பிசை பாடல்களை மீள் பதிவு செய்து பாடி அதனை காட்சி வடிவில் உருவாக்கி சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றார். மக்களின் அபிமானத்தை பெற்று வருகின்றார். அவற்றில் ஒன்றாக முன்பு வானொலியில் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலித்த ஒரு பாடல் கே எம் ஜவாகிர் அவர்களின் இசையில் ஈழத்து ரத்தினம் எழுதிய பாடல். மூத்த பாடகர் அமுதன் அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்திருந்தார். அந்த அபிமானத்துக்குரிய பாடலை இப்பொழுது பாபு ஜெயகாந்தன் அவர்கள் உங்களுக்காக இங்கே வழங்குகின்றார்.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இசைக்கலைஞர்களே, இசையமைப்பாளர்களே, பாடலாசிரியர்களே, பாடகர்களே, உங்கள் இசை படைப்புகளை எமக்கு அனுப்பி வையுங்கள். அதனை நாம் தினமும் CTRC வானொலிகளில் ஒலிபரப்ப காத்திருக்கின்றோம். உங்கள் இசை பதிவு இருபட்டுகளை எமக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவற்றை வேவ் அல்லது MP3 சிலோன் ரேடியோ கனடா @gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். இருவட்டின் பெயர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஆகியோரின் விவரங்களையும் சேர்த்தே அனுப்பி வைத்திட மறவாதீர்கள். கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

You can listen us www.ceylonradiocanada.com. Download MyTune Radio and listen us. CarPlay, you can listen us. நீங்கள் எங்களை கேட்கலாம் www.ceylonradiocanada.com. நீங்கள் MyTune Radio ஆப்பிலும் எங்களை கேட்கலாம், கார்பிளேயிலும் எங்களை கேட்கலாம். You are listening to CTRC. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CTRC.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

கனேடிய இலங்கை தமிழ் வானொலி உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை கலைஞர்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாய் உதயமாகிறது கனேடிய இலங்கை தமிழ் வானொலி.

மீண்டும் உங்கள் தமிழிசையின் தருணம். இது தீத்தேஆர்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல,

எமது இலங்கை கலைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் உருவாகும் புதிய தலைமுறை கலைஞர்களது இசை படைப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதன்முறையாக இந்த கனேடிய இலங்கை தமிழ் வானொலி இணையதளத்தில் இயங்கப் போகிறது.

இது தீத்தே ஆழ்சி ரேடியோ நேரலை இணையத்தில் ஒளி மட்டுமல்ல.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய இலங்கை தமிழ் வானொலி. உலகெங்கும் சிதறி வாழும் ஈழத்தமிழர்களின் இசை முயற்சிகளை மக்களுக்கு எடுத்து வரும் வானொலி தளம்.

தமிழ் இசையின் தருணம் இது. சிலன் ரேடியோ நேரலை இணையத்தில் ஒலி மட்டுமல்ல உணர்வும்.

அடுத்தவர் நமக்கு கடுகளவு தொல்லை தந்தாலும் கோபம் வருகிறதே. தந்தை திட்டினாலும் தாய் திட்டினாலும் கோபம் வருகிறதே. எந்த பெண்ணோ நம் கோமான் நபிகளை திட்டுகிறாள், குப்பைகளை கொட்டுகிறாள். ஆனால் நம் அருமை நபிகள் என்ன செய்தார்?